சந்தோஷமான அதிகாலை பொழுதில் சந்தோஷ சார்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் செங்கல் புஷ்பராஜ். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்த்துக்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0372 75 00 1 அல்லது 0372 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0760 04 7 102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட இணைந்து கொள்ளலாம். அல்லது ஃபேஸ்புக் அங்கே சந்தோஷ் சார்களுக்காக எங்களோட பேஜில் ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதன் கீழே கூட உங்களோட வாழ்த்துக்களோடு இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பினூடாக வந்திருந்தாங்க எட்டியாந்தோட்டை பனாவத்தையிலிருந்து சரோஜினி வந்திருந்தாங்க, அடுத்ததாக அப்புத்தலையிலேருந்து சங்கர் வந்திருந்தாங்க. இன்றைய தினம் அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக ஃபேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இனிய காலை நேர வணக்கம்னா அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி விளாட்சங்கள்லேருந்து நாகராஜன் வந்திருக்காங்க. குட் மார்னிங் பிரதர், ப்ரோக்ராம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி செல்வா வந்திருக்கிறாரு சப்ரினா ஃபுட்ஸ்லேருந்து. ஹாய் ப்ரோ, அன்பான காலை நேர வணக்கம். நானும் சந்தோஷார நிகழ்ச்சியோடு பண்டாரவள்ளியிலேருந்து வினோதன், வினோலதா, கிஷாந்தன், ருஷான், சபினாஷ் இணைந்திருக்கிறாங்க. ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்திருக்காங்க கொழும்பு 5லேருந்து. அடுத்ததாக அன்பான காலை நேர வணக்கம் சங்கர்ஜி, உங்களுக்கும் வசந்தம் சொந்தங்களுக்கும் காலை வணக்கங்களோடு. அவிசாவலை பென்ரித் ஸ்டேட் குமார், தங்கதுரை, மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான கிருஷாந்தன், துஷ்யந்தினி, ருகன்யா, ஹர்ஷினி, கோபிஷான், சுரேஷ்குமார் ஆகியோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாரு. கிண்ணியா குறிஞ்சாங்கனியிலிருந்து அசூர்தீன் வந்திருக்காங்க. இனிய காலை நேர வணக்கங்களோடு ரெஜினால்ட் நாவட்காலிலிருந்து வந்திருக்கிறாரு. காலை நேர வணக்கம்னா மட்டக்களப்பு கொக்குவில் சிவரஞ்சினி, அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோட வந்திருக்கிறாங்க அவங்களும். சந்தோஷமான காலை நேர வணக்கம். நானோயாவிலிருந்து மலையில் நனைந்து கொண்டு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காரன், மலையிலெல்லாம் நனைஞ்சிட்டு இருக்காதிங்க, அப்படியே வீட்டுக்குள்ளேருந்து ஒரு தேநீர் எடுத்து குடிச்சிட்டு நிகழ்ச்சி கேட்டுட்ருங்க. நானோயாவிலேருந்து வந்திருக்காரு அருணசுதன் வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம்னா பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா இவர்களின் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து ஜெயஸ்தாஸ் தேசு வந்திருக்காரு. வணக்கங்களோடு வந்திருக்காங்க ராஜா பண்டாரலையிலிருந்து வந்திருக்கிறாரு ஃபேஸ்புக்கினூடாக. அடுத்ததாக யாரெல்லாம் வாட்ஸ்அப்பினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சூப்பராக போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அட்டன் கேம் வெளியிலிருந்து வந்திருக்காங்க சுந்தர், தங்க சுந்தரம் வந்திருக்காங்க. அடுத்தாக நம்மளோட இணைந்து கொண்ட அதே சொந்தங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் வாட்ஸ்அப்பினூடாக வந்திருக்காங்க. சந்தோஷமான காலை நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுதர்ஷன் வந்திருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்களோட வாழ்த்துக்களோட இணைந்து கொள்ளுங்கள் சந்தோஷ் சார்லோடு.

0: டிசம்பர் மாதம் 3 திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 3 மணியிலிருந்து 4:32 வரை, ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:32 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:32 3 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் கவலை, ரிஷபம் வரவு, மிதுனம் தாமதம், கடகம் பாசம், சிம்மம் சுகம், கன்னி ஆதரவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் சிரமம், தனுசு நன்மை, மகரம் அமைதி, கும்பம் செலவு, மீனம் இன்பம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் கவலை, ரிஷபம் வரவு, மிதுனம் தாமதம், கடகம் பாசம், சிம்மம் சுகம், கன்னி ஆதரவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் சிரமம், தனுசு நன்மை, மகரம் அமைதி, கும்பம் செலவு, மீனம் இன்பம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்: Best live music streaming in Sri Lanka. Vasanta Vasanta.

ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த காலை பொழுதுல இப்போதான் கண்விழித்திருக்கிறோம் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நீங்களும் தொடர்ந்து சந்தோஷம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். உங்களோட வாழ்த்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினூடாக அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக கூட பகிர்ந்து கொள்ளலாம். 07640742 அப்படிங்கிறத எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம். அப்படி இல்லைனா வளமையான தொலைபேசி இலக்கங்கள் கலப்பினை மேற்கொள்ளுங்க. 01-2-775-0-0-1 அல்லது 01-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லையா டக்குனு ஃபேஸ்புக் வாங்க. அங்கே வசந்த நிலா வசந்தம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷாரலுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே என்ன பண்ணுங்கன்னா உங்களோட வாழ்த்துக்களை வந்து இணைத்துக் கொள்ளுங்களா. காலை வணக்கம் நேர வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்வலை தர்கா நகர்லேருந்து ரிம்சான் ரிந்தாஸ் இணைந்திருக்கிறாங்க. நன்றிகளோடு வந்திருக்கிறாங்க. நீங்களும் என்ன பண்ணலாம் இணைந்து கொள்ளுங்க. அடுத்ததாக வந்திருக்கிறாரு அன்பான காலை நேர வணக்கம் சங்கர் சார், இந்த நாள் நம் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும், வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரோஜா, ஓ அவருக்கு பாட்டு வேணுமா முடியும்னா இந்த ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் என்ற பாடல தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ரவீந்திர நீர்கொழுப்புல இருந்து. அதனால என்ன தந்துட்டா போச்சு. காலை நேர வணக்கம் மனைவி ஜனனி, மகள்கள் திவாஷினி திஷாலினி அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, ஜனனி தான் அந்த மெசேஜையும் போட்டிருக்காங்க. ஜனனி ஜெயந்தன், இனிய கால நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களையும் இணைத்துக் கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்காங்க தயாகரன், யதீஸ்வரி, கவாஸ்கரன், அப்புறம் லவித்ரா இணைந்திருக்கிறாங்க. நிலுக்ஷன் நண்பன் குஷாந்தரையும் இணைத்துக் கொள்ள சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. இனி கால நேர வணக்கங்களோட இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் சுபகாரியங்கள் இருவரும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வந்திருக்கிறாரு. கிளவன்டன் ஹட்டன்ல இருந்து வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, குட் மார்னிங். வட்டவலையிலிருந்து ஜெயந்தன் அபி வந்திருக்காங்க. அபி விரான்காக ஒரு பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க. அனைவருக்குமே காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இனிய கால நேர வணக்கம் அறிவிப்பாளரே, சகோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பேர்வலையிலிருந்து ரிஸ்வான் வந்திருக்காங்க. ஆயண்ணா இனிய காலை நேர வணக்கம். யாழ்ப்பாணம் இஸ்மாயில் வந்திருக்கிறாரு. மனைவி நதீரா, தம்பி இன்சாப், மகன் ஹல்தாப்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா வந்து இணைந்திருக்கிறாங்க. வணக்கங்களோடு நாவலப்பேட்டிலிருந்து வந்திருக்காங்க. குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க. தொண்டமன்னாறு செல்வ சந்நிதி சுதன் வந்திருக்கிறாரு. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இனிய காலநேர வணக்கங்களோடு அன்பிற்கினி அறிவிப்பாளர் சங்கர் அவர்களே, நிகழ்ச்சியில் அனைத்தும் சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி நித்தமும் வசந்தம் செழிக்கட்டும், நித்திலம் எங்கிலும் ஒலிக்கட்டும், நிவரன் அருண்கொடை ஜொலிக்கட்டும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாளில் புதிதாக திருமண பந்தத்தில் இணைகிற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிவச்சந்திரன் நட்டாம்பட்டியிலிருந்து வந்திருக்கிறாங்க. இனிய காலநேர வணக்கங்களும் வாழ்த்துக்களோட சகில சந்திரசேகரம், அட்டன் கலாபதி ஐயாதுரை, முருகதாஸ் சபிக்ஷன், தவிக்ஷா இணைந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார் பசரையூர்லேருந்து ஏஎஸ் சந்திர பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பவானி சந்திரகலா வந்திருக்காங்க. இனி கால நேர வணக்கங்களோடு செல்வம் வந்திருக்கிறாரு. அறுமுகம் தோட்டம் ஊர்கூடவது தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து அறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் ப்ரோ அப்படின்னு சொல்லி நலமாக இருக்கிறீங்களா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மாளிகாவத்திலேருந்து சந்திரா மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களோடு வந்திருக்கிறாங்க ராஜா, அதோட ராஜா பண்டாரிலேருந்து வணக்கங்களோடும் இணைந்திருக்கிறாரு. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க உங்களோட வாழ்த்துக்களோடு சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியோடு.

சந்தோஷார நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கோம். கலநேர பொழுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம். அதுவும் வார இறுதி அப்படிங்கும்போது இந்த வார இறுதியை உற்சாகமாக இருக்கணும். புதிய மாதத்தில் வருகிற முதல் வார இறுதி. இந்த வார இறுதியில் நிறைய திட்டங்கள் எல்லாருமே போட்டு வச்சுருப்பீங்க. இந்த திட்டங்கள் எல்லாருமே சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒருமுறை நான் உங்களுக்காக தெரிவிக்கிறேன். உங்களோட மனசில் இருக்கிற அந்த கவலைகள் எல்லாம் மறந்து, கஷ்டங்கள் எல்லாம் மறந்து, இந்த விடயங்கள் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்க எல்லா வேலைகளையுமே சிறப்பாக செய்கிறதுக்கான அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட தொடர்ந்தும் நீங்கள் சுயாதன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். சுயாதன செய்தி பார்வையை தொடர்ந்து நாம் மீண்டும் சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இருந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக மீள் புதுப்பிக்கத்தக்க வலு சக்தி துறை தொடர்பான விடயங்களை மேம்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதேபோல் எரிசக்தி துறையை சுமை இல்லாத வகையில் கட்டி எழுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாக நேற்று தினம் முத்துராஜவள பகுதியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய ஜெட் ஏவன் குழாய் கட்டமைப்பு மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய குறிப்பாக முனைய நிறுவனத்துக்குரிய 2 புதிய எண்ணெய் தாங்கி சேமிப்பகலங்களை நிர்மாணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அதன்போது பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் அருண கருணாநிதி அவர்களும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்து இந்த பெட்ரோலிய பொருட்கள் அல்லது எரிபொருளுடைய விலை அதிகரிப்பு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் டி எஸ் ராஜகர்ணா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காலம். குறிப்பாக இந்த உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பினுடைய தாக்கத்தை முழுமையாக அந்த சுமையினை பொதுமக்கள் மீது சுமத்தவில்லை, அரசாங்கம் அதை பாதியை எடுத்துக்கொண்டது என்பதாக அவர் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காலம். அது குறித்தும் பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல 310 நாட்களுக்கு பிறகு நேற்று தினம் மலைநாட்டுக்கான ரயில் போக்குவரத்து ஆரம்பமாகி இருக்கிறது. பேராதனை கொழும்புக்கோட்டையிலிருந்து பேராதனை வரையான ரயில் போக்குவரத்து ஆரம்பமாகி இருக்கிறது. இத்வாவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மீள புனரமைக்கப்பட்டு இந்த போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காலம். அடுத்து நீதிமன்ற செய்தியினுடைய முக்கியமான செய்தியாக நேற்று தினம் சலேவுக்கு சிகிச்சை அளிக்கின்ற 10 வைத்தியர்களை நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது. கோட்டை நீதவா நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பதற்கு குறிப்பாக இதில் அந்த வைத்தியர்களுடைய பணிப்பாளரும் இதில் விளங்குவதாக தெரிவிக்கப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன் நேற்றைய தினம் விசாரணை ஒன்றுக்காக அளிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல மினுவாங்குடி இதவான் நீதிமன்றத்தினுடைய பதிவாளருக்கு 6ஆம் தேதி வரை விளக்கம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் முக்கியமாக நீதிமன்றத்துடன் தொடர்புடைய செய்தி. விசாரணைக்கம் தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி வைத்த சம்பவம் தொடர்பாக அவருக்கு எதிரான விசாரணைகள், யோசித்த ராஜபக்சே எதிரான விசாரணைகள், அதை அது தாண்டி இன்னும் பல முக்கியமான நீதிமன்ற செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். மதுபோதையில் வாகனம் செலுத்திய பஸ் சாரதி ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் வாகன சாரதிக்கான அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்க நீதிமன்றத்தில் என்ன காரணம் தொடர்பான விடயங்கள் குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல இந்த பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான சட்ட மூலம் மனித உரிமைகளுக்கு எதிரானது அல்ல என்பதாக அமைச்சர் அர்ஷன் நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்து என பல முக்கியமான பிரதானமான செய்திகள் பத்திரிகை வந்திருக்கின்றன. 11 மாவட்டங்களுக்கும் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் விரிவாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இன்று தினம் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற நேற்று தினம் இடம்பெற்ற அந்த நிகழ்வு தொடர்பான செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இன்றைய புகைப்படமாக செய்தி வந்திருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் 2 புதிய எண்ணெய் தாங்கி சேமிப்பு தொகுதிகளின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து வைக்கும்களில் பங்கேற்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளோடு இருப்பதை இந்த படத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதன்போது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான முதற்பக்க செய்தி அல்ல உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. பலசக்தி வளர்ந்த போல துல சவிமத் ராஜ் பங்குவா என்பதாக லங்கா தீபத்திற்கே தலைப்பெற்றுவது காலம். குறிப்பாக இந்த எரிசக்தி சந்தையில் சமநிலையை பேணி அதனூடாக அரசாங்கத்துக்கு சிறந்த சேவையினை மக்களுக்கு சிறந்த சேவையினை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய லங்கா தீபத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்தி உட்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் வலுவான அரச பங்களிப்புடன் சுமையற்ற வலுசக்தி சந்தையை கட்டி எழுப்பப்படும் புதிய எண்ணெய் தாங்கி சேமிப்பு தொகுதிகளின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி உரை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதை தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். வலுசக்தி சந்தையில் வலுவான அரசு அரசாங்க பங்கை பேணி மக்களுக்கு செயற்திறனாக சேவையாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதனை நிறைவேற்றுவதில் கடந்த 2 ஆண்டுகளில் வெற்றிகரமான முன்னேற்றம் அடையப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் வலுவான மற்றும் மக்களுக்கு சுமையாக இல்லாத வலுசக்தி சந்தையொன்று கற்றியெழுப்பப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற முத்துராஜவில இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய Z-A1 குழாய் கட்டமைப்பு, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனைய நிறுவனத்துக்குரிய 2 புதிய எண்ணெய் தாங்கி சேமிப்பு தொகுதிகளின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள், வலுசக்தி துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் தேசிய இலக்குக்கு இடையாக விமான எரிபொருள் விநியோக பாதுகாப்பை உறுதிப்படுத்தல், விநியோக செலவை குறைத்தல் மற்றும் எதிர்கால விமான எரிபொருள் தேவைக்கு அவசியமான கொள்வனவு வசதிகளை அதிகரித்த என்பவற்றுக்கு இத்திட்டங்கள் நிறைவேற்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்நாட்டு விமான சேவைகள் துறையின் எதிர்கால தேவையை வெற்றிகரமாக நிவர்த்தி செய்தல், விமான எரிபொருள் விநியோக பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் போக்குவரத்து செலவுகளை குறைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு முத்துராஜவல மற்றும் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் விமான எரிபொருள் விநியோகத்துக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்ட விசேட குழாய் கட்டமைப்பும் அதனுடன் இணைக்கப்பட்ட தாங்கி தொகுதியும் நிர்மாணிக்கப்படுகின்றன. 92,000 கனமீட்டர் மொத்த கொள்ளளவு கொண்ட 5 புதிய Z-A1 எரிபொருள் தாங்கிகளின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்படுவதோடு 2 பெரிய Z-A1 தாங்கிகள் ஒவ்வொன்றும் 30,000 கனமீட்டர் வீதம், 2 நடுத்தர அளவிலான தாங்கிகள் ஒவ்வொன்றும் 15,000 கனமீட்டர் வீதமும் மற்றும் 2,000 கனமீட்டர் கொண்ட மேலதிக தாங்கியும் இதில் உள்ளடங்கும். முத்துராஜவல தாங்கி வளாகத்திலிருந்து 21 கிலோமீட்டர் நீளமும் 10 அங்குலம் விட்டமும் கொண்ட நிலத்தடி குழாய் மூலம் விமான நிலையத்துக்கு எரிபொருள் விநியோகிக்க குழாய் கட்டமைப்பு இணைக்கப்படும். இத்திட்டம் 30 மாதங்களில் நிறைவு செய்யப்படவிருக்கிறது. மேலும் பெட்ரோலிய தொழில்துறையின் சேமிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சேமிப்பு முனைய நிறுவனத்தால் முத்துராஜவல முனையத்தில் 3 புதிய சேமிப்பு தாங்கிகளை அமைக்கும் பணிகள் நேற்று தினம் ஆரம்பிக்கப்பட்டன. இது நிறைவடைந்ததும் தலா 15,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 2 தாங்கிகள் மற்றும் 10,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 1 தாங்கி என 3 தாங்கிகள் கொண்ட தொகுதியின் மூலம் 40,000 கனமீட்டர் மேலதிக மொத்த சேமிப்பு கொள்ளளவும் வழங்கப்படும். இதன் மூலம் முனையத்தின் பெட்ரோலிய சேமிப்பு திறன்கள் மேலும் மேம்படுத்தப்படுவதோடு நாட்டின் பெட்ரோலிய உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்தும் மேம்படுத்துவதற்கும் இது உறுதுணையாக அமையும். இத்திட்டம் 18 மாத ஒப்பந்தங்களை கொண்டது. இது 2028 ஏப்ரல் மாதத்தில் நிறைவடைய உள்ளது என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்று தினம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றி போது தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல் இன்று தினம் நேற்று இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் அருண கருணாதலக் அவர்களும் இத்தொடர்பான பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அவர் தெரிவித்த கருத்துக்கள் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இன்று தினம் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் பல முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் அமைச்சர் அவர்கள். அதில் பிரதானமாக அவர் சுட்டிக்காட்டிய விடயம் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக இடம்பெறுகிறது. Government urges public to cut fuel use switch to EVS என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தினுடைய திட்டத்தின் மிக முக்கியமானதொன்று மேல் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி துறையில் நாட்டை முன்னேற்றமடைய செய்வது, அத்துறமான விடயங்களை மேற்கொள்வது. அதற்கிணைவாக நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போது இந்த விடயங்கள் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டன. குறிப்பாக இந்த எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து மின்சார வாகனங்கள் அதாவது EVS-க்கு மாறுமாறு மக்களுக்கு அரசாங்கம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். இலங்கையின் இந்த மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தியை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் எரிபொருள் நுகர்வை குறைக்குமாறு மின்சார வாகனங்கள் உள்ளிட்ட எரிபொருள் சிக்கனமுள்ள வாகனங்களை பயன்படுத்துமாறும் அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்து வருகிறது. குறிப்பாக அமைச்சர் அருண கருணாதலக் அவர்கள் தெரிவிக்கின்ற போது எரிபொருள் விலையை கட்டுப்படுத்துவது மட்டுமே நாட்டின் இந்த வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு போதிய காரணம் அல்ல. அதாவது அது மாத்திரம் போதாது, எரிபொருள் நுகர்வை குறைப்பதும் அதே அளவுக்கு முக்கியமானது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஒரு நாடாக நாம் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்துவதில் மாத்திரம் கவனம் செலுத்தாமல் எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். இதில் மக்களுக்கு பெரும் பங்கு உள்ளது என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் அனுராக் கர்ணதுலக் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக முத்துராஜவள பகுதியில் அமைந்துள்ள இந்த நிகழ்வில் இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே பொதுமக்கள் தங்களின் மின் நுகர்வு பழக்கங்களை மாற்றி அதிக தேவை இருக்கும் நேரங்களை தவிர்க்குமாறும் எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து மின்சார வாகனங்கள் அதிகளவில் பயன்படுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விரிவாக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக 2029 ஆண்டுக்குள் 1200 மெகாவாட் சூரிய சக்தி மின்சக்தியை தேசிய மின்கட்டமைப்பில் சேர்க்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் நேற்றைய நிகழ்வில் சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோல முத்துராஜவள பகுதியில் புதிய ஜெட் A1 விமான எரிபொருள் குழாய் பாதை மற்றும் சேமிப்பு வளாகம் மேலும் 3 புதிய பெட்ரோலிய சேமிப்பு தொட்டிகளுக்கான கட்டுமான பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஜெட் A1 திட்டத்தில் மொத்தம் 92,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 5 சேமிப்பு தொட்டிகளும் முத்துராஜவள வளாகத்தை கட்டுநாயக்க சர்வதேச விமானத்துடன் இணைக்கும் 21 கிலோமீட்டர் நீளமுள்ள பூமிக்கடியிலான குழாய் பாதையும் இதில் அடங்க இருக்கிறது. மேலும் இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனையம் முத்துராஜவளவில் மேலும் 3 சேமிப்பு தொட்டிகளை கட்டி வருகிறது. இதன் மூலம் நாட்டின் பெட்ரோலிய சேமிப்பு திறன் மேலும் 40,000 கனமீட்டராக அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டிய விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த நாட்டில் நாங்கள் எரிசக்தி துறை சார்ந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதனுடைய விலைகளை குறைப்பது அல்லது அதனை சேமிப்பது போன்ற விடங்கள் மாத்திரமல்ல, மக்கள் இந்த எரிசக்தி துறை சார்ந்து எரிபொருளை பயன்படுத்துகின்ற விதத்தையும் குறைத்து கொண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அல்லது இந்த இலத்திரனியல் மின்சார வாகனங்களை பயன்படுத்துகின்ற அந்த நடைமுறைக்கு அழுத அதிகமாக அவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். அதனூடாக மின்சார நுகர்வை அல்லது இந்த எரிபொருள் நுகர்வை குறைத்துக் கொள்வதனூடாக நாங்கள் மேல் புதுப்பிக்கத்தக்க வழிகைத்துறைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது. எனவே மக்களும் இதில் இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற விடயத்தை மையப்படுத்திதான் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அமைச்சர் அனுர கர்ணதுலக் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் நேற்று தினம் ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக வருகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் விலை அதிகரிப்பை முழுமையாக நுகர்வோர் மீது சுமத்தவில்லை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் DS ராஜகருணா தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. மாதாந்த விலை சூத்திரத்துக்கமைய எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் உலக சந்தையில் விலை அதிகரிப்பை முழுமையாக நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் விலை அதிகரிப்பின் போது ஒரு தொகையை ஏற்றுக்கொண்டுள்ளன. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடையும் போது அதன் பயனை மக்களுக்கு வழங்குவோம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DS ராஜகருணா தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களையும் அவர் நேற்று தினம் சுட்டிக்காட்டியிருந்தார். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் சடுதியாக அதிகரிக்கப்பட்டமை உள்நாட்டு எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. பல்வேறு வகை எரிபொருட்களுக்கான செலவின் ஒரு பகுதியை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சர்வதேச சந்தையில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகள் விரைவாக அதிகரித்துள்ளதோடு இலங்கை கொள்முதல் செய்யும் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 69 அமெரிக்க டாலரிலிருந்து 115 வரை உயர்ந்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் காணப்பட்ட விலை கமைவாக தற்போது விலைகள் சடுதியாக உயர்வடைந்திருக்கின்றன. சர்வதேச விலைகள் அதிகரித்த போதிலும் அதன் முழுமையான சுமையை நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. தற்போதைய சர்வதேச விலைகளின் படி தற்போது டீசல் ஒரு லிட்டரின் செலவு சுமார் 528 ரூபாவாகும். இருப்பினும் அது உள்நாட்டு சந்தையில் 392 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அண்மையில் அறிவிக்கப்பட்ட எரிபொருள் நிவாரண ஒதுக்கீட்டுக்கு அமைய டீசல் லீட்டர் ஒன்றுக்கு 70 ரூபாவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதோடு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் லீட்டர் ஒன்றுக்கு 66 ரூபாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 3 மாதங்களுக்கு டீசல் நிவாரணத்தை வழங்குவதற்காக அரசாங்கம் 41 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. புதிய திருத்தத்துக்கு பிறகு ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டரின் விலை 440 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதோடு 414 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதோடு அதன் செலவின் ஒரு பகுதியையும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் செலவும் சுமார் 581 ரூபாவாக அது 528 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி கூட்டுத்தாபனம் லிட்டர் ஒன்றுக்கு சுமார் 53 ரூபாய் தொகையை நட்டுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மாதாந்த விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் உலக சந்தையின் விலை அதிகரிப்பை முழுமையாக நுகர்வோர்மையை சுமத்தவில்லை. அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் விலை அதிகரிப்பின் போது ஒரு தொகையை ஏற்றுக்கொண்டுள்ளது. உலக சந்தையில் பெட்ரோலிய எரிபொருள் விலை குறைவடையும் போது அதன் பயனை மக்களுக்கு வழங்குவோம் என்பதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி எஸ் ராஜகருண் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காலமே. உலக சந்தையில் அதிகரித்திருக்கின்ற எரிபொருள் விலை அதிகரிப்பு கமைவாக எரிபொருள் விலையை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் என்றால் அது 500 ரூபாய் மட்டத்தை தாண்டி வரும். ஆனால் அரசாங்கம் அதில் ஒரு பகுதியினையும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன ஒரு பகுதியினையும் அந்த சுமையை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு பாரிய சுமையை வழங்காது. தற்போது இந்த எரிபொருளுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக டி எஸ் ராஜகருண் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம். அடுத்து இந்த எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு பிற முக்கியமான காரணம் உலக சந்தையில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு அல்லது இறக்குமதி அல்லது கொண்டு வருவது தொடர்பான கப்பல் போக்குவரத்து காணப்படுகின்ற பிரச்சினை. அதற்கு மிக பிரதானமான காரணம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான யுத்தம். அதனோடு தொடர்புடைய இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: SLT மொபைல் ஃபைபரால் இப்போது உங்கள் முழு வீடும் மாறாத அதிவேகத்துடன்

0: இன்று வெளியாகிய மும்மொழி நாளேடுகளின் கண்ணோட்டம் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்இன் சுயாதீன செய்தி பார்வை வழங்கிருக்கின்றோம். இன்று தினம் பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்ப்பது தயாராக இருக்கின்றோம். இன்று லங்கா தீப பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. நெவ் விசாக் தாமத் லங்கா ஆசானையே, லங்காவா ஆசானையே ஈரான் நெவ் வளட்ட கேம இந்தன துன்னோத் சம்பாதக அமெரிக்காவை அனத்துறை அங்கவாய் திரடமா திகாக் பிளாக் லிஸ்ட் வராய அதிகாரி சமாகம் தினம் தீலா அமெரிக்காவை அனத்துறை அங்கவையே சத்தி கணன கட்ட கலிங் விதேச கட்டயத்து அமாத்தாங்கே என்பதாக இன்று தினம் லங்கா தீப பத்திரிகை தொடர்பான செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காலம். எனவே இப்போது இலங்கையில் இருக்கின்ற வணிக வளையத்தில், கடல் வளையத்தில் இருக்கின்ற வணிக வளையத்தில், முக்கியமான வணிக வளையத்தில் ஈரான் கப்பல்கள் 20-க்கும் அதிகமான ஈரான் கப்பல்கள் நங்கூரமிடப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த கப்பல்களுக்கு எரிபொருள் விநியோகித்தாலோ அல்லது உணவுப் பொருட்களை விநியோகித்தாலோ அந்த விநியோகிக்கின்ற கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராக தடைகளை அறிவிக்கப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே இந்த அங்கு தடுத்து நிற்கின்ற கப்பல்களுக்கு கொண்டு சென்று உணவுப் பொருட்களை வழங்குகின்ற அல்லது எரிபொருள் நிரப்புகின்ற சேவைகளுக்கான சேவை கப்பல்கள் என்று சில கப்பல்கள் இருக்கின்றன. அது சில நிறுவனங்களால் இயக்கப்பட்டு வருகின்றன. எனவே அந்த கப்பல்கள் இவ்வாறு அவர்களுக்கு உதவிகளை வழங்கக்கூடாது என்பதாகத்தான் அமெரிக்கா தெரிவித்திருக்கு. இதுவாக வாய் மூலமாக ஏற்கனவே துறைமுக அதிகார சபையும் அந்த துறைமுக அதிகாரிகளும் ஏனைய அந்த நிறுவனங்களுக்கு, அந்த சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவ்வாறு இரு நிறுவனங்கள் அவர்களுக்கு இவ்வாறான ஒத்துழைப்பு வழங்க சென்று அவர்கள் இப்போது பிளாக்லிஸ்டில் பெயரிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அமெரிக்க ஈரான் யுத்தத்தினுடைய ஒரு மறு பிம்பமாக இந்த சம்பவம் இருக்கிறது. ஏற்கனவே ஹோமோசினோட தாக்குதல்கள் மற்றும் ஈரான் அமெரிக்க யுத்தம் காரணமாக அதனூடாக வருகின்ற கப்பல் போக்குவரத்து பாதிப்படைந்து உலகளாவியதில் விநியோக கட்டமைப்பு மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொண்டிருக்கிறது. அந்த யுத்தம் இன்னும் முடிவுக்கு வந்த பாடில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த விநியோக கட்டமைப்புடைய தடை பிரச்சனை காரணமாகத்தான் எரிபொருள் வருகின்றது பிரச்சனை இருக்கிறது. எனவே அந்த எரிபொருள் வருவது தாமதமாகுது அல்லது அதனுடைய உற்பத்தி தொடர்பான விடயங்கள் குறைவடைவது இந்த விடயம் காரணமாக எரிபொருள் விலை அதிகரித்து ஒரு பிரச்சனையா இருக்கிறது. மறுபக்கம் ஈரானுடைய கப்பல்கள் இலங்கை கடல் எல்லையை அண்மித்த பகுதிக்கு வந்திருக்கின்றன. அவர்களுக்கு உதவி அளித்தால் அமெரிக்காவுடைய தடைக்கு அந்த நிறுவனங்கள் உள்ளாகும். எனவே இதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்கி இந்த சம்பவங்களும் இப்போது உலக ராவில் இருக்கின்ற அந்த பிரச்சனைகள் இப்போது இலங்கையை சூழவும் வட்டம் பெற்றிருப்பதை தான் அந்த செய்திகள் இந்த தினம் லங்கா தீபத்தினுடைய முதற்பக்க பிரதான செய்தி ஒன்றாக வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்றைய லங்கா தீப பத்திரிகையில், உடரட்ட மெனிக்கேலா தின துன்சிய தாயட் பசூர் யலி கமனே என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையில் அதுரமான செய்தி ஒன்று முக்கியமாக வந்திருப்பதை காணலாம். 2025 நவம்பர் மாதம் 25, 26, 27 அந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற தித்வா சூறாவளியின் காரணமாக ஏற்பட்ட கனமழையினால் ஏற்பட்ட மண் சரிவுகளால் மலைநாட்டு ரயில் சேவை அதிகமாக பாதிப்படைந்திருந்தது. குறிப்பாக அந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான 36 மண் சரிவுகளும் 103 சிறிய அளவிலான மண் சரிவுகளும் பதிவாகியிருந்தது. இதன் காரணமாக இந்த ரயில் இடங்கள் பாரிய அளவில், 36 இடங்களில் பாரிய அளவிலும் 103 இடங்களில் ஒரு குறிப்பிட்ட சிறிய அளவிலுமாக மலையகத்துக்கான ரயில் சேவைகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டன இந்த சேதங்கள் காரணமாக. எனவே அந்த சேதங்களை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ரயில்வே திணைக்களம், பொறியியலாளர்கள், அதில் இருக்கின்ற ஏனைய ஊழியர்களிடம் இணைந்து இந்த ரயில் போக்குவரத்தை வலிமை கொண்டுவதற்கான கடுமையான உழைப்பின் பேரில் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார்கள். அதன் விளைவாக 310 நாட்களுக்கு பிறகு நேற்று காலை ரயில் போக்குவரத்து ஆரம்பமாக இருக்கிறது. கொழும்பு கோட்டையிலிருந்து பேராதனை வழியாக இந்த ரயில் பேராதனை வரை ரயில் போக்குவரத்து இடம்பெற்றிருக்கிறது. பேராதனையிலிருந்து கம்பளை வரையும் இந்த ரயில் போக்குவரத்து இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. 310 நாட்களுக்கு பிறகு உடரட்ட மெனிக்கே ரயில் நேற்று தினம் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. மிகவும் துரித கதையில் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே இந்த ரயில் கொழும்பில் கோட்டையிலிருந்து பேராதனை நோக்கி செல்லும் அந்த பயணத்தில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க, போக்குவரத்து பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன, ரயில்வே பொது முகாமையாளர் உள்ளிட்ட ரயில்வே திணைக்கள அதிகாரிகளும் அந்த ரயிலில் பயணித்த விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த ரயில் போக்குவரத்து இன்மையின் காரணமாக மலைநாட்டு ரயில் போக்குவரத்தினுடைய அதனை பயன்படுத்தி வந்து அதனூடாக பல அன்றாட தேவை நிறைவேற்றிக் கொண்டிருந்த பலர் பாதிக்கப்பட்டார்கள். இப்போது 310 நாட்களுக்கு பிறகு கொழும்பிலிருந்து பேராதனை, பேராதனையிலிருந்து கம்பாலை வரையான மலைநாட்டு ரயில் போக்குவரத்து இடம்பெற்று நேற்று தினம் ஆரம்பமாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களில் ரயில் போக்கு இடம்பெறப் போகிறது. 310 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உடரட்ட மெனிக்கே, உடரட்ட நோக்கி இப்போது நகர்ந்திருக்கிறது. நேற்றைய தினம் அதுரமான முக்கியமான செய்திகள். ஏனைய பகுதிகளிலும் இப்போது கட்டம் கட்டமாக இந்த மலைநாட்டுக்கான ரயில் போக்குவரத்து மாத்திரமின்றி அங்கிருக்கின்ற ஏனைய மண் சரிவு, வெள்ளம், மனத்ததினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீள புனரமைத்து அதனை மீண்டும் வளமை கொண்டு வரும் செயற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பதற்கான நாட்டில் இந்த அபிவிருத்தி பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருகிறது. இப்போது நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிவேக பாதைகள் இலங்கை அரசாங்கத்தினுடைய பணத்தினாலேயே கடன் இல்லாமல் நிர்மாணப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் அதில் இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு பிரச்சனையை இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிட்மேன் ஷோர்டேஜ் ஹம்பர்ஸ் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வீதிகளை புனரமைப்பதற்கான தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெட்ரோலிய பொருளிலிருந்து வருகின்ற தார் பயன்பாட்டுக்கான பிரச்சனை உருவாகியிருக்கிறது. உலக சந்தையில் போது காணப்படுகின்ற பிரச்சனை, உலக அளவில் இருக்கின்ற இந்த ஹோமஸ் ஜலசந்தி ஊடாக காணப்படுகின்ற பிரச்சனை, இந்த தார் கொண்டு வருகின்ற செயற்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு இடைஞ்சல் ஏற்படுகிறது. காரணமாக இந்த வீதிகளை புனரமைக்கின்ற செயற்பாடு ஸ்தம்பிதமடைந்து வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அல்லது தகமையுள்ள தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையும் இந்த வீதி புனரமைப்பு அல்லது இந்த நிர்மாணப் பணிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த தகவலும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே கடந்த காலங்களில் ஸ்தம்பிதமடைந்து போய் காணப்பட்ட நாட்டினுடைய நிர்மாணப் பணிகள், குறிப்பாக உட்கட்ட வசதிகளை துரிதமாக மேற்கொண்டு அதனூடாக மக்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் துரிதமான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தற்போது இங்கே தார் பற்றாக்குறை, அதே போல தகமை வாய்ந்த தொழிலாளர்களினுடைய கட்டுமான பணி அவர்களுடைய தொழிலாளர்கள் இன்மை ஆகிய விடயங்கள், இந்த கட்டுமான பொருட்கள் தட்டுப்பாடு ஆகியவை காரணமாக இந்த நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கியினுடைய அண்மை அறிக்கையின்படி இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டிருப்பது காணலாம். எனவே இதுவரும் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வீதிகளை நிர்மாணிக்கின்ற பணிகள் சற்று தாமதமடைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த நடவடிக்கைகளை தீர்த்து கூடிய விரைவில் இந்த விடயங்களை அல்லது நிர்மாணப் பணிகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இப்போது அரசாங்கம் கலந்துள்ளது. அரசாங்கத்தின் நிதியுதவியின் கூடிய திட்டங்கள் கட்டுமான நிறுவனங்களுக்கு கூடுதல் பணிகளை கொண்டு வரும் வேளையிலேயே இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது முக்கியமான விடயமாக இருப்பது காலம். அரசாங்கம் நாடு முழுவதும் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை, உட்கடை வசதிகளை, வீதி அமைப்பு, பாலங்கள் அமைப்பு, ரயில் பாதைகள் அமைப்பு, ரயில் பாதைகளை செப்படுதல் போன்ற பல விடயங்களை உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கி அதன் செயற்பாடுகள் கொடுக்கான திட்டங்களை வகுத்து வருகிற நிதியினை ஒதுக்கியிருக்கிறது. ஆனால் நிதி ஒதுக்கியிருந்தாலும் திட்டங்களை வழங்குவதற்கான அடிப்படையான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதற்கான கட்டுமான பொருட்கள் கொண்டு வருவதில் இருக்கின்ற பிரச்சனை தான் அதற்கு தாமதம் என்று இன்றிருந்தோம்.

வார்த்தா டுன் தோஸ்தர்லா எக்கோலாக் உசாவி கெந்தபாய் ஜாத்திக ரோஹல் அத்தியக்ஷத் ஏ அத்தர என்பதாக இன்றைய இளங்காந்தி பத்திரிகை தலைப்பெற்றதற்கான சலேவை வைத்தியசாலிலிருந்து அனுப்ப முடியுமா முடியாதா, அவருக்கு சிகிச்சை அளித்த 11 வைத்தியர்களை இத்தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருக்கிறது. தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளரும் இதில் உள்ளடக்கம் என்பதுதான் லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு. இன்றைய வீரகேசனுடைய பிரதான தலைப்பு, சலேவுக்கு சிகிச்சை அளிக்கும் 10 வைத்தியர்களுக்கு அழைப்பு, 6 திகதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் கட்டளை என்பதும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதரவாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறன்று நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் அரச உளவுச் சேவையின் முன்னாள் தலைவர் சுரேசலையை பரிசோதித்து அவர் தொடர்பில் அறிக்கைகளை சமர்ப்பித்த தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் மற்றும் மருத்துவக் குழுவின் உறுப்பினர்களாக செயற்பட்ட 10 மருத்துவர்களுக்கு மன்றில் ஆஜராக அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. குறித்த மருத்துவர் குழாம் ஏற்கனவே அக்டோபர் மாதம் 6 திகதி நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும் என கோட்டை நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். சம்பவம் தொடர்பான வழக்கு நகர்த்தல் பத்திரம் ஊடாக கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணை கண்டு கொள்ளப்பட்ட போதே குற்ற புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கையை ஏற்று இவ்வாறு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. சுரேசலை தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நீதிமன்றுக்கு விடயங்களை தெளிவுபடுத்துமாறு அறிவித்தே தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் மற்றும் மருத்துவ குழுவின் உறுப்பினர்களாக செயல்பட்ட 10 மருத்துவர்களுக்கு இவ்வாறு அறிவித்தல் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த நகர்த்தல் பத்திரம் ஒன்றின் அடிப்படையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முறைப்பாட்டாளர் தரப்பில் ஆஜரான குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விடயங்களை முன்வைத்தார்கள். சுரேசலையை கடந்த செப்டம்பர் மாதம் 28 திகதி வரை தேசிய மருத்துவமனையில் தங்கி வைத்திருக்க வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரைத்ததை சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் தற்போது அந்த திகதி கடந்து விட்டதால் அவர் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் நீதிமன்றில் முன்னிலையாகி விளக்கம் அளிக்குமாறு தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் மற்றும் மருத்துவ குழுவின் உறுப்பினர்களாக செயற்பட்ட 10 மருத்துவர்களுக்கு அறிவித்தல் அனுப்புமாறு கோட்டை நீதவான் இந்த அதாவது கோரிக்கையில முன்வைத்திருந்தார்கள். விடயங்களை ஆராய்ந்த பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் மற்றும் மருத்துவ உறுப்பினர்களாக செயற்பட்ட 10 மருத்துவர்களையும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 6 திகதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அதன்போது விடயங்களை சமர்ப்பிக்குமாறும் இந்த உத்தரவிட்டு அறிவித்தலை விடுத்திருக்கிறார். தேசிய வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் மற்றும் ஏனைய வைத்தியர்கள் மொத்தமாக 11 பேர் இவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் பிரதானமான ஒரு கைது நடவடிக்கையாக சுரேசலனுடைய கைது பார்க்கப்பட்டது. எனவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வசம் இருந்த காலப்பகுதியில் அவருடைய லேப்டாப் மற்றும் அவருடைய கையடக்க தொலைபேசி ஆகியவற்றுக்கு கடவுச் சொல்லை வழங்கவில்லை, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடை விசாரணைகள் ஒத்துழைக்கவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டு காணப்பட்டது. எனவே தொடர்ச்சியாக சில மாதங்கள் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். சில பின்னர் சிலருக்கு எதிராக நீதிமன்றம் பயணத்தடை விதித்தது. அந்த பயணத்தடையின் பின்னர் அந்த ஒரு சில நாட்களுக்குள் இவர் நீதிமன்றத்தில் அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்குள் அல்லது விசாரணைக்கு இருக்கின்ற அந்த இடத்திலிருந்து உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து அதனூடாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அவருக்கு இதயத்தில் சத்திரை சிகிச்சை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியானது. பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது என பல விடயங்கள் கூறப்பட்ட நிலையில்தான் அவர் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடந்த தவணையின் போது வைத்தியசாலையினுடைய பணிப்பாளருக்கு அழைப்பாணி விடுக்கப்பட்ட போது அவர் 28 திகதி வரை அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டி இருக்கிறது. எனவே அவருக்கு நாங்கள் சிகிச்சை அளித்து வருகிறோம். சாதாரணமாக வழங்குகின்ற சிகிச்சைகள் தான், சாதாரண நோயாளிகள் வழங்குகிற சிகிச்சைகள் தான் வழங்கப்பட்டு வருகிறது என்பதாக வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் தெரிவித்திருந்தார். எனவே நேற்று தினம் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது இந்த 28 திகதி என்ற காலம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. சுரேசாலையை வைத்தியசாலையில் அனுப்ப முடியுமா இல்லையா என்பது தொடர்பான மருத்துவ சான்றுகளோடு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் இப்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்களுக்கு நேரில் வந்து அது தொடர்பான விடயங்களை முன்வைக்குமாறு அழைப்பாணை விடுத்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன நேற்றைய தினம் விசாரணை ஒன்றுக்காக ஆஜராகியிருந்தார். அது தொடர்பான செய்தியும் இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் வருகிறது. ஹிட்டப்பு அமைச்சி பந்துலகின் அல்லசட்ட ஹத்தராக் பிரகாஷாக் என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை தலைப்பிடுகிறது. இவ்வளவு இன்றைய வீரகேசரியில் பந்துலவிடம் 4 மணி நேரம் விசாரணை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறது. 2007

0: ஆண்டு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் ஒன்று தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தனவிடத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினர் 4 மணி நேரம் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தனம் ஆணைக்குழுவின் முன்னிலையாக வந்து விசாரணை அதிகாரிகள் அழைப்புக்கு அமைவாக நேற்று காலை முன்னிலையாகி தனது வாக்குமூலத்தை பதிவு செய்து வெளியேறினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் காலத்தில் அமைச்சராக பணியாற்றிய பந்துல குணவர்தனம் 2007 ஆம் ஆண்டில் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்த குறிப்பிட்ட ஒரு திட்டத்துக்காக அரச நிதி ஒதுக்கீடு தொடர்பான பத்திரத்தில் நடைமுறை மீறல்கள் இடம்பெற்றுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் 2007 ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட குறித்த தீர்மானம் தொடர்பாக தெளிவுபடுத்த தகவல்களை உத்தியோகபூர்வமாக தரவுகளையும் பெறும் நோக்கிலேயே பந்துல குணவர்தனவுக்கு ஆணைக்குழு அழைக்கியிருந்தது. எனவே அவர் நேற்று தினம் ஆணைக்குழுவில் வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார் என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்த இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகை மற்றும் வீரகேசரி மற்றும் ஒரு செய்தி, சரணகை அல்ல சித்தியிட்ட மினுவாங்கோட திசா ரிஜிஸ்டார் ரிமாண்ட் என்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகை தலைப்பிடும். அதே வேளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உதரவான செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். மினுவாங்கோடு நீதிமன்ற பதிவாளருக்கு 6ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் இந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவின் மனைவியை லஞ்சம் வழங்குமாறு தூண்டிய குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட மினுவாங்குடை மாவட்ட நீதிமன்ற பதிவாளரை எதிர்வரும் அக்டோபர் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று காலை குறித்த பதிவாளர் கைது செய்யப்பட்டதை அடுத்து பிற்பகலில் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு எதிராக மினுவாங்குடை மாவட்ட நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக விடயத்தில் ஆவணங்களை விடுவிப்பதில் சாதகமாக செயற்படுவதற்காக அவரது மனைவியிடம் 50,000 ரூபாய் பணத்தை பதிவாளர் லஞ்சமாக கோரியதாக குற்றஞ்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே குறித்த லஞ்ச கோரிக்கை தொடர்பாக சரண குணவர்தனின் மனைவியால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட நுட்பமான விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரான பதிவாளர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றத்தினுடைய செய்தி, இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம், துமிந்த திசாநாயக்கவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு என்பது வீரகேசரியின் செய்தி. ஹேவ்லாக் சிட்டி சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு பகுதியிலிருந்து தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மற்றும் கசகஸ்தான் நாட்டு பெண் ஒருவர் எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை ஏறுவரும் நவம்பர் 4ஆம் தேதி வரை ஒத்திவைத்து கொழும்பு மேல் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இந்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமித் விசாநாயக்கம் மற்றும் ஐகுல் ஷெர செரகசினா எனும் கசகஸ்தான் நாட்டு பெண் ஆகிய இருவரும் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார்கள். இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜராக வேண்டிய ஜனாதிபதி சுகவீனம் காரணமாக சமூகம் அளிக்கவில்லையினால் வழக்கு முன்னரான ஒன்று கூடலுக்காக வழக்கை மீண்டும் நவம்பர் 4ஆம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கடந்த 2025 ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி வெள்ளவத்தை பகுதியில் அமைந்துள்ள ஹேவ்லாக் சிட்டி சொகுசு குடியிருப்பில் செல்லுபடியாகும் உரிமப்பத்திரம் தங்க முலாம் பூசப்பட்ட உரிமை பத்திரமின்றி தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்தது மற்றும் அதற்கு தூண்டுதலாக இருந்தமையாகிய குற்றச்சாட்டின் கீழ் சட்டமாதிபரினால் குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்ற செய்தி, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராக பணச்செலவை சட்டத்தின் கீழ் தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணைகளை எதிர்வரும் ஒத்திவைப்பதற்கு நேற்று தினம் மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள யோசித்த ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். எனினும் பிரதிவாதி சார்பில் ஆஜராக வேண்டிய சட்டத்தினை சுவையினம் பெற்றதன் காரணமாக வழக்கின் விசாரணைகள் நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. 2009 ஆம் ஆண்டு முதல் 2013 ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் ரத்மலானையில் சுமார் 73 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 5 காணிகளை சட்டவிரோதமான முறையில் ஈட்டிய நிதியினை கொண்டு கொள்வனவு செய்ததன் மூலம் பண துயிதாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தவறளித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு சட்டமாதிபதியினால் யோசித்த ராஜபக்சே மற்றும் அவரது பாட்டியான டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க வேண்டிய விடயம். அதுரவான செய்திகளும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. போலீஸ் அதிகாரி ஒருவர் லஞ்சம் பெற்றிருக்கிறார், அவர் கேட்ட லஞ்சம் வேறொரு லஞ்சம். அதுரவான செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.
1: இன்று வெளியாகிய மும்மொழி நாளேடுகள்.

0: இன்று வெளியாகிய மும்மொழி நாளேடுகளின் கண்ணோட்டம். சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: சுயாதீன செய்தி பார்வையுடன் இருக்கின்றோம். அடுத்த இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். போலீஸ் சர்ஜன் இன்டிடிக்டட் ஓவர் டிமாண்டிங் சிக்கன் பிரைப் ஃபார் பெயில் என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தள்ளப்பெற்றுவது காணலாம். ஒரு சந்தேக நபரை விடுவிப்பதற்காக கோழி இறைச்சியை லஞ்சமாக கேட்ட போலீஸ் சார்ஜன் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இத்தொடர்பான காணொலி சமூக வலைதளத்தில் பரவியதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவருக்கு போலீஸ் பிணை வழங்குவதற்காக ஒரு கிலோ கோழி இறைச்சியை லஞ்சமாக கேட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் மல்வத்து ஹிர்பிட்டிய போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் சார்ஜன் ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பிணை ஏற்பாடு செய்வதற்காக போலீஸ் நிலையத்துக்கு வந்த சந்தேக நபரின் நண்பரிடம் அந்த அதிகாரி கோழி இறைச்சி கேட்கும் வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவியதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கோழி ஏற்றிச் சென்ற லொரியில் பயணித்த போதே அந்த சந்தேக நபர் செப்டம்பர் மாதம் 26 இரவு கைது செய்யப்பட்டார். கோழி ஏற்றுச் சென்ற லொரியில் பயணித்த போதே அவர் கைது செய்யப்பட்டதால்தான் இந்த கோழி விடயம் வெளியே வந்திருக்கிறது. எனவே இந்த வீடியோ காட்சிகள் பரவியதை அடுத்து கம்பஹாக் பொறுப்பான உதவி போலீஸ் சத்தியசேகரின் வழிகாட்டின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணை அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட சாஜனை உடனடியாக சேவையிழந்து இடைநிலை செய்து போலீசார் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கம்பஹாக் போலீஸ் பிரிவு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் சத்தியசேகர் நேரடி பயன்பார்வையின் கீழ் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே கோழி லொரியில் தானே வந்தால் கோழி ஒரு கிலோ தா என்பதாக கேட்டிருப்பார் போல. அவருக்கு இப்போது பணியடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. யாரோ அதனை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் பரப்பிவிட இப்போது அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு விரும்பிருக்கிறார். விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் வந்திருக்கின்ற முன்னொரு முக்கியமான செய்தி. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகின்றது. துப்பாக்கிச் சூட்டில் லொக்கு பெட்டியின் சகோதரர் பொடி பெட்டி உயிரிழப்பு என்பதாக இன்னும் ஒரு தகவல். அவங்கள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெளிக்கந்த பகுதியில் இனந்தெரியாத சந்தேக நபர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் தற்போது சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள குழு உறுப்பினர் என அறியப்படும் அவங்களே லொக்குபெட்டியின் சகோதரர் பொடிபெட்டி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிக்கந்த பகுதியில் வீடொன்றுக்கு முன்பாக நேற்று முன்தினம் இரவு 8:10 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் பதிவாகியிருந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். நடந்து வந்த சந்தேக நபர் ஒருவரை வீட்டின் முன்பாக நின்று கொண்ட நபர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார். சம்பவத்தில் பலத்த காயமடைந்த நபர் பம்பளப்பிட்டி வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்திருக்கிறார். 34 வயதுடைய வெளிக்கந்த பகுதியைச் சேர்ந்த லந்துவஹாந்தி சுகத் நுவான் குமாரடி சில்வா எனும் பொடி பெட்டி என்பவரை இவ்வாறு விழுந்திருக்கின்றார். துபாயில் வைத்து அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் மே 4 நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்காரனும் பாதாள குழு தலைவரும் அறியப்படும் லொக்கு பெட்டியின் சகோதரர் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. 9 MM ரக கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை அவங்கள போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து பஸ் சாரதி ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் இனி எந்த வாகனத்தையும் செலுத்த முடியாது என்ற ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றம் ஒரு தண்டனையை வழங்கியிருக்கிறது. அதற்கான காரணம் தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம். லங்கா தீவு பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. சூர் மதின் பசைய பதவலா பஸ் வியதுருகே பலபத்த திவி எத்திதேக் அத் இட்டுவாய் என்பதாக அந்த செய்திக்கு லங்கா தீ பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹொரணையில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் நிற்கின்ற ஊழியர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ்ஸினுடைய சாரதி மது போதையில் வாகனம் செலுத்திருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நபருக்கு அவருடைய சாரதி அனுமதி பத்திரம் வாழ்நாள் தடைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹொரண பிரதான நீதிவான் லக்ஷ்மணி விதானகமகே இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஹொரண பகுதியைச் சேர்ந்த ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் இணைந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 3 நாட்கள் ஒரு சுற்றுலா சென்று வருவதற்காக தயாராகி அவர்கள் இந்த சுற்றுலாவுக்காக சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த உல்லாச பயணத்தின் போது நேற்றைய தினம் அதிகாலை 3:30 மணிக்கு ஒரட நகர் ஊடாக யாழ்ப்பாணம் நோக்கி இந்த பயணம் ஆரம்பித்திருக்கிறது. இருந்த போதிலும் சௌகஸ் சந்தி என்ற பகுதியில் வைத்து இந்த சாரதியின் செயற்பாட்டில் சந்தேகம் கொண்ட போலீசார் அந்த போக்குவரத்து போலீசார் சாரதியை நிறுத்தி அவரிடம் ஒரு பலூனையும் கொடுத்து ஊதுமாறு சொல்லியிருக்கிறார்கள். அதன் போது பார்த்தபோது அவர் மது போதையில் இருந்திருக்கிறார் என்ற விடயம் தெரிய வர, பின்னர் அவர் போலீசில் கலைச் செல்லப்பட்டு அங்கு மேற்கொள்ளப்பட்ட பலதரப்பட்ட டெஸ்டிங்கிலும் அவர் சிக்கியிருக்கிறார் மது போதை பயன்படுத்திய விவகாரம். அவரை அப்படியே கொண்டு சென்று பொறனை நீதவான் நீதிமன்றில் போலீசார் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். ஆஜர்படுத்திய போது போலீசார் சொன்ன முக்கியமான விவகாரம், இதில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இருந்திருக்கிறார்கள், எனவே அந்த சாரதியை நாங்கள் இந்த இடத்திலேயே மடக்கி பிடித்ததனூடாக இவ்வாறு ஆபத்துக்குள்ளாகவிருந்த இந்த உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாக போலீசார் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மது போதையில் அவர் வாகனம் நடத்தி வேகமாக இருந்திருக்கலாம் அல்லது முறைகேடாக இருந்திருக்கலாம், விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம், எனவே அவை அனைத்தையும் நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கின்றோம், எனவே இவருக்கு உரிய தண்டனை வழங்குகள் என்று நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்க நீதிபதி அவருக்கு வழங்கிய தண்டனை இதுதான். வாழ்நாள் முழுவதும் அவருடைய சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படுகிறது. இனி அவர் வாகனம் செலுத்த முடியாது. அதனோடு 25,000 ரூபாய் தண்டப்பணமும் அவருக்கு விதித்து ஹொரன் நீதவான் நீதிமன்றம் நேற்று தினம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த சுற்றுலா செல்வதற்காக ஆசை ஆசையாக ஆயத்தமாகியிருந்த அந்த ஹொரண பகுதியில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுடைய சுற்றுலாவும் அதோகதியாக நின்றுவிட்டது என்பதுதான் இங்கே முக்கியமான செய்தி. எனவே இவ்வாறு மது போதையில் வாகனம் செலுத்துகின்ற சாரதிகளை கண்டால் உடனடியாக நீங்கள் போலீசார கருவிங்கள், அவர்களுக்கான தண்டனைகள் இவ்வாறு காத்திருக்கிற விடயத்தையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற செய்தியாக அந்த செய்தியும் லங்கா தீப் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னொரு செய்தி இன்றைய லங்கா தீப் பத்திரிகையில் இவ்வாறு வருகிறது. செவ்வந்திட்ட பத்மேட்ட கட்டஹாண்ட பரிசுனையா துரக்கத்தின சங்வாதவளின் சஞ்சீவ காத்தனிய ராஹஸ் வெசாக் வெளியேற்ற என்பதாக இன்றைய லங்கா தீப் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். கனைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற செவ்வந்தி மற்றும் அதனோடு தொடர்புடையதாக கூறப்படுகின்ற கேல்பத்ரி பத்மே ஆகியோர் தொடர்பான விசாரணைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போது அவர்களிடத்திலிருந்து மீட்கப்பட்ட கையடக்க தொலைபேசியில் உள்ள தரவுகள் சோதனையிட்ட போது அதில் பல்வேறு குரல் பதிவுகள் வந்திருக்கின்றன. அந்த குரல் பதிவுகளில் கனைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்குடன் தொடர்புடைய பல திடுக்கிடும் தகவல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த குரல் பதிவு யாரது என்பதை கண்டறிவதற்காக அது செவ்வந்தியினுடையதா பத்மையினுடையதா அல்லது வேறு யாருடைய தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக செவ்வந்தி மற்றும் பத்மே ஆகியோர் தொடர்பான அவர்களுடைய குரல் பரிசோதனையை மேற்கொள்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக இன்றைய லங்கா தீப் பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அடுத்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகை செல்லலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளியாயிருக்கின்ற செய்தி, அனோஜனின் விடுதலைக்காக அரச தலையீட்டை மேற்கொள்ளுங்கள் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பட இன்றைய லங்கா தீப் பத்திரிகை தொடர்பான செய்தி வருகிறது. அனோஜன் நிதாஸ் இல்லா ராமாங்க அமரபுர மகாநாமியிருவர்கே ஜனவர்கின் ஜனபதி சந்தேஷாக் என்பதாக லங்கா தீப் பத்திரிகையில் மதுரமான செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனோஜனை விடுவிப்பதற்கு தேவையான அரச தலையீட்டை மேற்கொள்ளுமாறு கோரி ராமாஞ்ச மற்றும் அமரபுர பீடங்களின் மகாநாயக தீரர்களால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகுக்கு மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய இலங்கை ராமாஞ்ச பீடத்தினுடைய மகாநாயக்கர் அக்கமா பண்டித மக்குள்வேவி விமானநாயக தேரர் மற்றும் அமரபுர பீடத்தின் மகாநாயகர் கரகுட உயன்குட மைத்ரிமூர்த்தி மகாநாயக திரள் ஆகியோரால் இந்த மகஜர் அனுப்பப்பட்டிருப்பதான விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தென்னிலங்கை பிரதான சங்க நாயகர் கலாநிதி ஓமல் பே சோபை திரளால் கடந்த 30 தேதி ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமுகேவிடம் உத்தியோகபூர்வமாக இந்த கோரிக்கை கடிதம் கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி வந்திருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, அரச சார்பற்ற நிறுவனங்கள் சட்டம் மூலம் அடிப்படை உரிமைகளுக்கு அச்சுறுத்தல், ஐநா சிறப்பு அறிக்கையாளர் கூட்டாக கரிசனை வெளியிட்டு ஜனாதிபதி கடிதம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
0: இன்று வெளியாகிய மும்மொழி நாளேடுகள்

0: சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் மற்றும் ஒரு செய்தி, அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சட்டம் மூலம் அடிப்படை உரிமைகளுக்கு அச்சுறுத்தல், ஐநா சிறப்பு அறிக்கையாளர் கூட்டாக கரிசனை வெளியிட்டு ஜனாதிபதி கடிதம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள 2026 ஆண்டின் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பதிவு மற்றும் மேற்பார்வை சட்டம் மூலம் ஒன்று கூடுதல் உள்ளிட்ட பிரஜைகளின் அடிப்படை உரிமைகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் அமைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் 4 சிறப்பு அறிக்கையாளர்கள் ஜனாதிபதிக்கு கூட்டாக தமது கரிசனைகளை வெளிப்படுத்தி கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். சட்டம் மூலமானது சர்வதேச மனித உரிமைகள் சட்டம், சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை 22 பிரிவின் கீழாக வழங்கப்பட்டுள்ள ஒன்று கூடும் உரிமைக்கு முரணாக காணப்படுவதோடு பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பதை கட்டுப்படுத்தும் சர்வதேச தரநிலைகளையும் தவறாக பயன்படுத்துகின்றது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர் பென் சவுல் கருசுதந்திரம் தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர் லியோ போல்டோ மால்டோனாட்டோ குட்ரேஸ், அதே போல அமைதியான முறையில் ஒன்று கூடுதல் அமைதிப்பாக திரளும் உரிமை தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர் ஜீனா ரொமேரோ மற்றும் மனித உரிமைகள் பாதுகாவல் நிலையத்தினுடைய தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர் ஆண்ட்ரியா பொலசஞ்சாஸ் வகாஸ் ஆகியோர் அனுப்பிய கடிதத்திலேயே இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்கின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு இதுவே தருணம். மனித உரிமைகள் ஆணைக்குழு நீதி அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி அனுரவுக்கு கடிதம் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசியலமைப்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டம் கரையாக தொடர்வதோடு அதனை நீக்குவதற்கு இதைவிட பொருத்தமான நேரம் ஏற்படாது என்று சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவானது, பயங்கரவாத குற்றம் என்பதன் வரம்பை சுருக்குவதன் மூலம் அதன் வரையறையை கணிசமாக திருத்துதல் உள்ளிட்ட 6 பரிசோதனைகளை முன்வைத்து நீதி அமைச்சர் அர்ஜுன் நாணயக்காரவு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற லக்ஷ்மண் டிபி டெஹிதனிய நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ஜுன் நாணயக்காரவு அனுப்பியுள்ள பரிந்துரைகள் உள்ளகத்திலேயே இந்த விடயங்கள் கூறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அமைச்சர் அர்ஜுன் நாணயக்கார பதில் வழங்கியிருக்கிறார். அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் மனித உரிமைகளுக்கு எதிரானது அல்ல அமைச்சர் அர்ஜுன் நாணயக்கார தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அதுரமான செய்திகளும் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுரவில் நாங்கள் இப்போது பார்க்கலாம். வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளுக்கு எதிரானது அல்ல, நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்படும் குறைபாடுகள் இந்த சட்ட மூலத்தில் திருத்தப்பட்டுள்ளன, 22 திருத்தத்தின் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளையே எதிர்த்தரப்பினர் இந்த சட்ட மூலத்தின் மீதும் முன்வைக்கிறார்கள் என்று நீதி மற்றும் தேசிய உறவுப்பாடுகள் அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். வர்த்தமான அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் தொடர்பில் வினவிய போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். நீதிமன்ற கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படுவதற்கும் சட்டங்களை நவீன உலகுக்கு பொருத்தமான வகையில் மாற்றியமைப்பதற்கும் நடவடிக்கைகள் முடக்கப்படும் போது எதிர்கட்சியினர் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக முன்னிலைப்படுத்தி போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். எனவே அரசியல் இது கவலைக்குரிய விடயம். அரசியலமைப்பில் 22 திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் நாட்டில் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் மரணிக்கும் என்றார்கள். ஆனால் 22 திருத்தம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜனநாயகத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. சட்ட மூலங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் பாரதூரமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் எதிர்த்தரப்பினர் நீதிமன்றில் அவற்றை குறிப்பிடுவதில்லை என்பதாகவும் நேற்று தினம் இத்தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி அமைச்சர் அர்ஜுன் நாணயக்கார சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்கச் செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது. ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்ட மூலத்துக்கு துறைசார் மேற்பார்வை குழுவில் அனுமதி என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டம் மூலம் ஆளுகை நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவில் ஆராயப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுகை நீதிமன்ற சிவில் பாதுகாப்பு பற்றிய திரை மேற்பார்வை துறைசார் மேற்பார்வை குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நஜித் இந்திக தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே இந்த சட்டம் மூலத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. 2003 ஆண்டில் 9 விளக்கம் ஊழல் சட்ட மூலத்தை நடைமுறைப்படுத்தும் போது எழுந்துள்ள நடைமுறை சிக்கல் சட்டத்தின் சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பிரதிகளுக்கு இடையில் காணப்படும் முரண்பாடுகள், சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிற சட்டங்களை பிரகடனங்களை இலத்திரியல் முறைமையில் சமர்ப்பித்தல் மற்றும் அதற்காக பொதுமக்கள் நாடுகள் வீட்டு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் ஒன்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருந்து, 2027 முதல் எளிய வரி முறைமை பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜாயவீர தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. 2007 முதல் எளிய வரிமுறையை இன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. சுங்க தீர்வையுடன் செலுத்தப்படும் ஏனைய மேலதிக வரிகள் கட்டகட்டமாக நீக்கப்படும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜய வீர தெரிவித்திருக்கின்றார். டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் காகிதமற்ற சுங்க பிரகடன முறைமையின் உத்தியபூர்வ ஆரம்ப நிகழ்வு உரையாற்றும் போது இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். முன்மொழியப்பட்டுள்ள இந்த சீர்திருத்தங்கள் இலங்கையின் வரி விதிப்பு கட்டமைப்பை மிகவும் எளியதாகவும் வசதியானதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. சுங்க தீர்வை மேலதிகமாக அறிவிடப்படும். ஏனைய வரிகளை நீக்கி தற்போதுள்ள வரி அமைப்பை ஒழுங்குபடுத்த அரசாங்கம் உத்தரவிட்டிருப்பதாகவும், ஏனைய அரசு நிறுவனங்களில் இதுபோன்ற எளிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்த விடயங்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இந்த தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் மேலும் பல முக்கியமான செய்திகளும் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். டெங்கு இப்போது தன்னை மாற்றி மாற்றி, நாங்கள் எப்போதெல்லாம் டெங்கு இங்கிருந்து வராது, டெங்கு சுத்தமாக இருந்து பரவும் என்று கூறுகின்ற காலம் போய் அது எங்கிருந்து வருகிறது, எப்போது பரவு தெரியாமல் இப்போது டெங்கு சில முக்கியமான நாங்கள் எதிர்ப்பாக எடுத்திருந்தும் டெங்கு பரவல் ஆரம்பமாக இருப்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்படுகிறது, டெங்கு பிரீடிங் grounds differ across areas என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக, டெங்கு நுழைமுகளானது இப்போது வித்தியாசமான இடங்களிலிருந்தும் பரவ ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே டெங்கு தொடர்பாக பல விடயங்களை சுட்டிக்காட்டி அந்த செய்தி இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதனால் இந்த விடயங்கள் குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருங்கள். பிராந்தியத்திற்கும் பிராந்தியம் டெங்கு நுழம்புகள் பெருக்கமடைகின்ற இடங்கள் மாற்றமடைந்து வருவதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் தேசிய டெங்கு ஒழிப்பிரிவினர். அதன் அடிப்படையில் மட்டக்களப்பில் ஆழமற்ற கிணறுகளிலும் கம்பகாவில் அன்னாசி தோட்டங்களிலும் இந்த நுழம்புகள் பெருகி வருவதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ப அந்தந்த இடங்களில் அது சொகுசான தெரிவு செய்து டெங்கு நுழம்புகள் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்தது களுத்துறையில் ரப்பர் பால் சேகரிக்க பயன்படுத்தப்படும் தேங்காய் சிரட்டைகள் கொசு பெருக்கத்துக்கு இடமளிப்பதாக இன்னும் ஒரு விடயமும் கண்டறியப்பட்டிருக்கிறது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினுடைய விசேட நிபுணர் மருத்துவர் பிரசீலா சமர விக்ரம தெரிவிக்கின்ற போது, உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்ப டெங்கு கொசுக்கள் பெருக்கமடையும் இடங்கள் இடத்துக்கு இடம் வேறுபடுகின்றன என்பதாக தெரிவித்திருக்கின்றார். எனவே தூக்கி எறியப்பட்ட பொருட்கள், மக்காத கழிவுகள் மற்றும் அகற்றுவதற்கு முன் தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கப்படும் பொருட்களில் தேங்கி இருக்கும் நீரில் டெங்கு கொசு நுழம்புகள் அதிக அளவில் பெருக்கமடைகின்றன. அதே போல இந்த விடயங்கள் காரணமாக அந்தந்த மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் அங்கிருக்கின்ற அந்த சூழலுக்கு ஏதுவான வகையில் வேறு வேறு இடங்களை பரவுவதற்கான இடமாக டெங்கு நுழம்புகள் கொண்டிருக்கின்றனர். அது உதாரணமாகத்தான் நாங்கள் கூறியது. இந்த களுத்துறையில் ரப்பர் பால் சேகரிக்க பயன்படுத்தப்படுகின்ற தேங்காய் சிரட்டைகளிலும், மட்டக்களப்பில் ஆழமற்ற கிணறுகளிலும், கம்பகாவில் அன்னாசி தோட்டங்களிலும் இவ்வாறு டெங்கு நுழம்புகள் அதிக அளவில் பரவுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தேசிய டெங்கு ஒளி பிரிவு துறையில் மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்று டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் அதே போல ஏனைய வாகனங்களுக்கு தகடுகள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இப்போது விசேடமாக கவனம் எடுத்தப்பட்டிருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்படுகிறது, ப்ரோப் ஆர்டர் இன்டூ லைசன்ஸ் நம்பர் பிளேட் டிலேஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இந்த வாகன சாரதி அனுமதிப்பத்திரம் மற்றும் அதே போல வாகன இலக்குத்தடுகள் வழங்குவது நடவடிக்கை தாமதம் அடைகின்ற விடயம் குறித்து இப்போது துறைசார் மேற்பார்வை குழுவில் முக்கியமாக பிரதானமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே மிகவும் துரிதமாக அதனை வழங்கி முடிக்குமாறு இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தலைமையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற உட்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு கூட்டத்தின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாகன இலக்கத்தகடுகள் மற்றும் வாகன சாரதிகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தி அது தொடர்பான அறிக்கையை 45 நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு இந்த குழு பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு இந்த அறிக்கையை விடுத்திருக்கிறது. கடந்த 2026 மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான இலக்கத் தகடுகள் தற்போது 14 நாட்களுக்குள் வழங்கப்பட்டு வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதே போல வாகன சாரதி அனுமதி பத்திரமானது கிட்டத்தட்ட 678,000 உரிமங்கள் வரை இன்னும் அச்சிடப்படாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலுள்ள 2 அச்சிடும் இயந்திரங்கள் நிறுவப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதன் மூலம் இப்போது நாளாந்தம் அச்சிடும் திறன் 4,600 8,800 அதிகரிக்கும் எனவும் எனவே சீக்கிரமாக இந்த சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கை அதாவது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அதிகாரிகள் தெரிவித்த போதிலும் அந்த தாமதத்துக்கான காரணத்தை சுட்டிக்காட்டி 45 நாட்களுக்குள் இவர்கள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவும் இந்த குழுவால் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.
2: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3ஆம் தேதி கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ்.

வசந்தத்தின் சந்தோஷால் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நீங்கள் உங்களோட வாழ்த்துக்களை என்னோட இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். 0312-7755-0003 அல்லது 0312-7755-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0760-4742 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் போங்க, அங்கே சந்தோஷாரலுக்காக ஒரு பதிவு போட்டுரும். அதன் கீழே உங்களோட வாழ்த்துக்களை கூட நீங்கள் பதிவில்லாம் இணைத்துக் கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். அடுத்ததாக, நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3128வது அத கோட்டிபத்தி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 16, 46, 50, 76 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 16, 46, 50, 76 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 78,27,320 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,54,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 5014வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 1, 3, 5, 22 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 1, 3, 5, 22 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,78,42,960 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 52 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,302வது சூப்பர்பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 14, 22, 32, 41 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 14, 22, 32, 41 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்லிப்பின் வெற்றி இலக்கங்களாக 4, 3, 8, 6, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 3, 8, 6, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 62,93,480 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,24,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,463வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 9, 13, 35, 41 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 9, 13, 35, 41 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 3, 4, 4, 8, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 4, 4, 8, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 74,75,760 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,46,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,478வது கப்ருகலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 8 வெற்றி இலக்கங்களாக 49, 53, 55, 66 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 8 வெற்றி இலக்கங்களாக 49, 53, 55, 66 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 14 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,73,47,360 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 37,79,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,36வது சுப்பிரதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 2, 3, 2, 7, 2, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 2, 3, 2, 7, 2, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 36,81,940 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 3,17,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 510வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 2, 7, 2, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 2, 7, 2, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசல்கள் 27 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,35,400 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,132வது சசிரலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 14, 17, 46 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 14, 17, 46 தெரிவாகியுள்ளது.
நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 39,25,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2வது வாசலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 2-90 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 2-90 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3, 50,000 ரூபாய் பரிசில்கள் 12, 25,000 ரூபாய் பரிசில்கள் 99 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 86,96,620 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சீட்டிலிப்புக்காக பச்சை நிற வாசி அச்சிடப்பட்ட லொத்தர்களை அல்லது DLB ஸ்வேப் ஆப் மூலமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இரண்டு இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். இரண்டு இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 5,00,000 ரூபாய். அல்லது இ பைக் ஒன்று. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பொருந்தினால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன். மேலும் பல பரிசுகள். இரண்டு இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.
1: நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: அடுத்து நேற்று நாளில் சீர்திருக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 444வது சுபதவசா குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 30, 43, 49 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 30, 43, 49 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 840,780 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட கோவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 4,570 கோவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 15, 19, 34, 63 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 15, 19, 34, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 88,49,481 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,65,34,213 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 6,328 மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்களாக 2, மணிக்கும் வெற்றி இலக்கங்களாக 8, 2, 6, 6, 4, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 2, 8, 2, 6, 6, 4, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 8, 2, 6, 6, 4, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும், 10,00,000 ரூபாய் பரிசில்கள் மணிக்கும், 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 12 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,18,80,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,01,50,128 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட தனநிதான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 2,358 தனநிதான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 32, 41, 47, 67 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 32, 41, 47, 67 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 53,38,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,82,37,899 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 2,676 மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்களாக 7, 57, 63, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்களாக 7, 57, 63, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும், 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 97,30,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,08,72,110 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1,00,000 ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 1,637 ஹனான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷப ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 20, 24, 42, 60 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 20, 24, 42, 60 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசில்கள் 18 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 83,13,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,75,834 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 903 அத சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்களாக 6643 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 6643 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 50,000 ரூபாய் பரிசல்கள் 46 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 44,55,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்லிக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 596வது ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 3-1-2-8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 3-1-2-8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 500,000 ரூபாய் பரிசல்கள் 50,000 ரூபாய் பரிசல்கள் 40 வெல்லப்பட்டுள்ளது. மொத்த பரிசல்களாக 73,14,800 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு
5: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 அக்டோபர் மாதம் 3 திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 3 மணியிலிருந்து 4:32 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:32 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 1:32 மணியிலிருந்து 3 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் கவலை, ரிஷபம் வரவு, மிதுனம் தாமதம், கடகம் பாசம், சிம்மம் சுகம், கன்னி ஆதரவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் சிரமம், தனுசு நன்மை, மகரம் அமைதி, கும்பம் செலவு, மீனம் இன்பம். மீண்டும் அந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் கவலை, ரிஷபம் வரவு, மிதுனம் தாமதம், கடகம் பாசம், சிம்மம் சுகம், கன்னி ஆதரவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் சிரமம், தனுசு நன்மை, மகரம் அமைதி, கும்பம் செலவு, மீனம் இன்பம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்: மலேகமண்ணில் மக்களோடு மக்களாய்,

ரொம்ப சந்தோஷமா சந்தோஷிச்சார நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களோட இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பினோட வந்திருக்காங்க. இனிய கால நேர வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி ரொம்ப சூப்பர், பாடல்கள் எல்லாமே அருமையா இருக்கு. நிகழ்ச்சியில் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க. நான் லிந்துல உவாக்கலையிலிருந்து ஜெகதீசன், மகன் பவித்ரன், திவ்யலக்ஷான் மற்றும் நிகழ்ச்சி கேட்கும் அனைவருக்கும் உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க கொழும்புல இருக்காங்களாம், கொழும்பு சிட்டி சென்டர்ல வந்து இருக்காங்களா. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தா நம்மளோட வந்து இணைந்து இருக்கிறாங்க தேமோதரை பதுளி வீதியைச் சேர்ந்த ரொபின் சோபனா, தம்பதியின் புதல்வி கியாரா ஆதர்ஷனா தந்த முதலாவது பிறந்த தினத்தை இன்று கொண்டாடுறாங்களாம். அவங்களே அப்பா ரொபின், அம்மா சோபனா, அப்பம்மா மீனாட்சி, அத்தைமா ரூபி, ரூபா, மாமா விஜய், மச்சான் கோகுல், ஆதித்யா அவர்களுடன் உறவுகள் அனைவரும் இணைந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக புதிய மலர் பனாவத்திலிருந்து இணைந்திருந்தாங்க. அவரோட தந்தை நவரத்னம் வந்து இன்றைய தினம் 63வது பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்களாம். அவங்கள வாழ்த்துவராக மனைவி பார்வதி, பிள்ளைகளான புதிய மலர், நரேஷ்குமார், இளையராஜா, முரளிதரன், மருமகன், மருமகள்கள் வந்து மகேஸ்வரி, மேகலா, செல்வி, அப்புறம் மருமகன் சிவானந்தன், பேரப்பிள்ளைகளான கார்த்திக், பவிஷான், பிரதீக்ஷா, சதுர்ஷன், வித்துன், அஸ்வினியை அனைவரும் இணைந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக லபுக்கலையிலிருந்து வந்திருந்தாங்க நாகராணி, இணைந்திருந்தாங்க எங்களோட. ஃபேஸ்புக்கினோடாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காலை வணக்கம் சொல்லி தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன் வந்திருந்தார். இனிய கால நேர வணக்கம்னா ப்ரோக்ராம் செம்மையாக இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காளிதாஸ் வந்திருக்காரு, கட்டபொல்லையிலிருந்து வந்திருக்கிறாரு காளிதாஸ். அடுத்தாக நம்மளோட யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு 14லேருந்து மும்தாஸ் பேகம் இணைந்திருக்கிறாங்க, காலை வணக்கம் சொல்லி பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி. ஹட்டன்லேருந்து நவீன் வந்திருக்கிறாரு, காலை வணக்கம், பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சி நானும் இணைகிறேன் அப்படின்னு சொல்லி. கணபதி மனோகரன் வந்திருக்காங்க, நாவலப்பட்டிலேருந்து குமுதா வந்திருக்காங்க காலை வணக்கங்களோடு. அடுத்தா நம்மளோட யார் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான கால நேர வணக்கம், பாசத்தமிழ் வணக்கங்களோடு. பதுளி கெந்தகொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாரு, அன்பான கால நேர வணக்கங்களோடு. பல கோடி வாழ்த்துக்கள் தலைவா அப்படின்னு இருக்காரு, நன்றி தலைவா. அன்பான இனிய கால நேர வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்காங்க, ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். குட் மார்னிங். வடவலையிலிருந்து ஜெயந்தன், நபி, விரான் எல்லாரும் இணைந்திருக்கிறாங்க நம்மளோட. நானும் இன்றைய தினம் இந்த வாழ்த்துக்களோடு சந்தோஷார நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். இன்றைய நாளில் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாமே சிறப்பாக நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வீக்கெண்டை என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த நாட்கள் கடந்து போகிற மாதிரி நீங்களும் கடந்து வந்து இன்றைய நாளில் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நான் விடைபெற போகிறேன். அடுத்ததாக சிறுவர் உலகம் நிகழ்ச்சிக்காக நம்மளோட வந்து இணைந்திருக்கிறாங்க ஜி ஆர் கலையகத்தில். இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் ரொம்ப சூப்பராக வந்து சந்திக்கும் வரை விடைபெறும். நான் பிரேமுடன் சங்கர் போயிட்டு வர மக்களே.

0: ஆஹா, எப்படி ஒரு பாட்டு! ஓகே, ரொம்ப அழகான பாடலை கொடுத்துட்டு போன சங்கருக்கு நன்றி. நேர்கள் தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: வசந்தம் சொந்தங்களில் ஒருக்கும் அன்பான இனிமையான அழகான ஒரு காலை பொழுது வணக்கங்கள் என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே, 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் சிறுவர்களுக்கு கேட்க ஆரம்பிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் சாங்கே சூப்பரான ஒரு சாங்ஸ், வாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஓகே, ரெடியா இருங்க எல்லாரும், எலுமாதவங்க எலுமிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். 102.6 102.8 உங்க வசந்தத்தின் சிறுவர் உலக்கம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது காலை 8:05 கொண்டிருக்கிறது. சூப்பரான பாடல்கள் அடுத்தடுத்து இருக்கிறது, அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா www.vasanthamfm.lk பக்கம் கூட இணைந்திருக்கலாம். டியூன் பண்ணியும் நீங்க கேட்கலாம். சோ தொலைபேசியில் நினைவு படுத்துற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, குட் டேஸ் ரெடி ஆகிட்டு கால் பண்ணுங்க. எலும்பாதவங்க எலும்பி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூட மாதிரி இருக்கும். நான் GR உங்களுடன் இணைந்திருப்பேன். ஸோ கால் பண்ணுங்க. 0112-2-5-0-0 அதே போல் 0112-2-5-1-1-1 அழை பயன்படுத்தலாம், பேசலாம். ஸோ அதே போல் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு, அதனூடாக வந்து நீங்கள் வாய்ஸ் நோட் ஒன்று போட்டுருங்க, நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களோட பேரு உங்களுடைய இருக்கிற இடத்த சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத நீங்க வாட்ஸ்அப் லைன் கிடைக்கல, ரொம்ப பிஸியா இருக்கு அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா டோன்ட் வாரி, நீங்க வந்து வாட்ஸ்அப் பக்கம் வந்துட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு வாய்ஸ் நோட போட்டுங்க, நான் பிளே பண்ண. 0760-47-102-6 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு. ஸோ அதனூடாக நீங்க ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருங்க, நான் பிளே பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். சிறுவர் உலகம் நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு குட் மார்னிங், குட் மார்னிங், யார் இது? கொஞ்சம் சத்தமா பேசலாமே, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஹலோ,
1: ஹலோ.
0: ஓகே, கொஞ்சம் இன்னும் சத்தமா பேசலாம், கேட்கலையே. ஓகே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்டா, நல்லா இருக்கிறேன்டா. ஓகே, டீ குடிச்சிட்டீங்களா? ஓகே, ஊரெல்லாம் எப்படி இருக்கு? வீட்டு எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஓகே, இப்பதானே எலுமினீங்க? ஓகே ஓகே, சூப்பர். என்ன சொல்லி காட்ட போறீங்க இன்னைக்கு? ஹலோ, ஓகே, என்ன சொல்லி காட்ட போறீங்க? சரி ஓகே, சரி ஓகே ஓகே. அவங்க பேசுகிற மாதிரி தெரியல, அவங்க இப்போ தான் எலும்பி இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசுகிறாங்க, அவங்களோட வாய்ஸ் கூட ரொம்ப லோவாக இருக்கு. சரி, இப்போ இன்னொருத்தர் இருக்கிறாங்க, யாருன்னு பார்க்கலாம். ஓகே, குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், யார் இது? வாவ், எவ்வளோ அழகா பேசுவீங்க, எங்க இருந்து பேசுவீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே, அது பரவாயில்ல, அது எனர்ஜிக் தான். ஓகே, அப்புறம் சொல்லுங்க, எப்படி போனிச்சு சிறுவர் தினம் எல்லாம்? என்ன கிஃப்ட் தந்தாங்க டீச்சர்ஸ் அண்ட் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும்? ஓகே ஓகே,
1: என்ன
0: விளையாட்டு? ஹலோ அதிஷ்டா, ஓகே ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா வீட்டு? என்னாச்சு உங்களுக்கு? ஓகே ஓகே, சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, நல்லா போயிட்டு விளையாடி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. விடுமுறை நாள் தானே, கொஞ்சம் படிப்புக்கு ஒரு குட்டி லீவு கொடுத்துட்டு, ஆனா படிக்காம இருக்க கூட குட்டி லீவு கொடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க? ஓகே, பாடி காட்டுங்க.
1: நரியை பாரு, நரியை பாரு, தண்ணீரங்கள் பண்ணுது, காட்டரசன் சிங்கத்தை கண்டு எல்லாம் பல பறந்தது.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது. வாவ், சூப்பரா இருந்தது. சரி, நம்ம பாட்டு கேக்கலாம். யாரெல்லாம் இருக்கறாங்க?
1: அப்பா, அம்மா.
0: ஓகே,
1: அம்மா.
0: ஓகே, எல்லாரும் கேக்கலாம். நன்றி, பாய்.
1: வசந்தம் கேக்குறேன் அனைவருக்கும்.
0: வாவ், ஓகேடா, பாய், லவ் யூ.
1: அக்ஸ்கார்கம்.
0: சரி, ஓகே.
1: அக்கா பேசுறாங்களா?
0: அக்கா பேசுறாங்களா? ஓகே, கொடுங்க. அக்கட பேரு என்ன?
1: ஸ்ரீவர்ஷினி.
0: ஸ்ரீவர்ஷினி என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: 5.
0: அப்ப பெரிய ஆள் தான். சரி, உங்களுக்கு சிறுவர் தின வாழ்த்துக்கள். என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? எல்லாரும் நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்களா? ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சரி, ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா விளையாடுங்க. வீக்கெண்ட் வசந்தத்தோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஓகேடா, பாய். உங்களுக்கு எல்லாருக்கும் பாட்டு வருது. பாட்டு கேக்கலாம். ஓகே.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சிறுவர் உலகம் ஆரம்பம் திரைப்படத்துக்காக இவனுடைய இசையில். ஓகே, தொடர்ந்து மணிந்திருக்கலாம். நிரம்பி பொழுது காலை 8:15 நிமிடம்.

0: பயன்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
1: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: ஓகே, சூப்பரான சாங்ஸ் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.1 உங்க வசந்தத்தில் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் காலை 8:21 கொண்டிருக்கிறது. ஸோ இந்த குடிஸ் எல்லாம் அந்த பாட்டை ரொம்ப விரும்பி கேட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேலம்பேட்டையில இருந்து கஞ்சா வாரிஸ், அதே போல யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஹயான், அதே போல சஃபியுல்லா, எல்லாருமே இப்ப கேட்டுட்டேக்கிறதாக சொல்ல இருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு கொடுத்தாச்சு. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்காக சூப்பரான ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதை அப்படின்னு சொன்னா, குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கதை, நல்ல கதையும் கூட. சரி, என்ன கதை அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒரு ஊர்ல, ஓகே, ஒரு ஒரு காட்டுல, இது ஊர் கிடையாது காடு, ஓகே, ஒரு காட்டுல ஒரு சின்ன எறும்பு இருந்ததா, அந்த எறும்புட பேரு சுட்டி. ஓகே ஓகே, அப்போ சுட்டி எப்போதுமே யோசிக்குமா, நான் ஏன் இவ்வளோ சின்னதாக இருக்கிறேன், என்னால் எதுவுமே முடியாதா அப்படின்னு யோசிக்குமா அடிக்கடி. ஒரு நாள் காட்டில் பெரிய ஒரு மழை வந்துதான், எல்லா விலங்குகளின் வீடுகளும் உடைந்து போனது. யானை அண்ணா வந்து என்ன பண்ணார், நடடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வீடும் உடைந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதாராம். ஸோ இதெல்லாம் சுட்டி பார்த்துட்டே இருந்ததா, மோரமாக இருந்து. அவர் சின்ன ஆள் தானே, அதனால எல்லார சேட்டைகளையும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ சுட்டி எறும்பு சொன்னதாம், நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னதாம், நான் ஒரு புதிய வீடு கட்டுவேன் அப்படின்னு சொன்னிச்சான். ஸோ எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுறாங்க, மழை வந்தது, வீடெல்லாம் உடஞ்சி நலஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் பண்ணி இறக்கத்தில் அன்பில் போயிட்டு எல்லாரையும் பார்த்து இப்படி பேசினதாம். அப்போ எல்லாருமே சிரிச்சார்களாம், நீ சின்ன எறும்பு, உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டு எல்லா அந்த சுட்டியை எல்லாரும் கேள்விப்பான்னு சிரிச்சாங்களாம். சுட்டி யார் பேச்சையும் கேட்கவில்லை. ஒரு சின்ன மண்ணை எடுத்து தான், அதை எடுத்து வைத்து தான், அதுக்கப்புறம் இன்னொரு மண்ணை எடுத்து வைத்து தான், இப்படி ஒரு நாள் முழுக்க 100 தடவை போய் போய் போய் வந்து அந்த வீட்டை கட்டி முடிச்சதாம். ஈவினிங், அதாவது மாலை வேலை முடிஞ்சதும் பார்த்தா ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு ரெடி ஆயிட்டு இருந்துச்சு, கட்டி முடிச்சிட்டாரு சுட்டி. ஸோ யானை அண்ணா ஆச்சரியமா கேட்டது, எப்படி சுட்டி, நீ சின்னவனா இருந்து இப்படி ஒரு பெரிய வீடை கட்டிட்டாய் அப்படின்னு கேட்டான். சுட்டி சொன்னதான், நான் சின்னவன் தான், ஆனால் நான் நிறுத்தவே இல்லை, சின்ன சின்னதா செய்தாலும் தினமும் செய்தேன், அதனால தான் பெரிய வீடு ஒன்று கட்டினேன். ஈவினிங் வரைக்கும், அதாவது மாலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங்குள்ள நான் வீடை கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதான். சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் தினமும் செஞ்சா அது ஒரு பெரிய ஒரு மலையாக மாறும் அப்படிங்கிற கதைய சுட்டி எல்லாருக்கிட்டையும் சொன்னிச்சான். சோ நீ சின்னவனாக இருந்தாலும் பரவாயில்லை, தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சா பெரிய விஷயத்தை கூட சாதிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு பேக்கலாங்க தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டு கிளாஸுக்கு போறண்ட போயிட்டு, அதுக்கு பிறகு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ப்ரே பண்றண்ட பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், குட்டியாக விளையாடணும்னா விளையாடிக்கணும். ஆனால் நிறைய சுட்டீஸ் என்ன பண்ணுவாங்க, குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அங்கேயும் படித்து கிளாஸுக்கும் படித்து வீட்டையும் படிக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு புக்கில் இருக்கிற ஒரு லைனையோ ஏதாவது ஒரு சப்ஜெக்டோ நீங்கள் பாடம் செய்யும்போது, அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி சின்ன சின்னதாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது, அதுக்கப்புறம் நீங்கள் தான் 100 மார்க்ஸ் எடுப்பீங்க, ஸ்கூல்லேயே உங்கள் கிளாஸ்லேயே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வருவீங்க, அப்புறம் உங்களோட ட்ரீம் டாக்டரானோ இன்ஜினியரானு லோரானோ டீச்சரானோ அப்படிங்கிற கனவெல்லாம் ஓகே குயிக்காக நிறைவேறும். ஸோ நம்ம படிக்காமல் விட்டோம்டா, சப்ஜெக்ட் எல்லாம் மறந்துடும், டீச்சர்ஸ் கேட்கும்போது எதுவுமே தெரியா, எல்லாருமே சிரிப்பாங்க. ஓகே, ஏதாவது உண்டு ஒரு சின்ன விஷயத்தை ஏதாவது நீங்கள் கற்றுக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். சரி ஓகே, நல்ல கதைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு வசந்தத்தின் சிறுவர் உலகம் இப்போ எங்க கூட பேசுறதுக்கு எந்த குட்டீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அச்சச்சோ, ஹலோ
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம், யார் இது?
1: தேஜா,
0: ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே, எப்படி இருக்கீங்க?
1: தேங்க் யூ அக்கா.
0: வெல்கம் டார்லிங். சொல்லுங்க அக்கா,
1: சாப்பிட்டீங்களா அக்கா?
0: ஓம், நான் சாப்பிட்டேன், ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: ஆமா அக்கா.
0: என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு விடுமுறை உங்களுக்கு, என்ன பண்ண
1: போறீங்க?
0: அப்படிங்களா, சரி ஓகே, சொல்லி காட்டுங்க.
1: அவர்களுக்கு
0: அப்புறம் பேசும் சரியா?
1: பாய்.
0: சரி, இப்போ நாங்க பாட்டு கேட்கலாம்.

0: ஜனநாயகம் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல். நீங்க கேட்டிருக்கிறது 102.6 உங்க வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நிரம்பி பொழுது காலை 8:31.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. மற்றும் இதர பரிசுகளையும்
2: உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள பாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

0: தனியே தனந்தனியே நான் காத்து காத்து கிடந்தேன். ரிதம் திரைப்படத்துக்காக ஏ ரஹ்மான் ரசிகர் சுப்ரான் ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 நம்ம வசந்த சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் காலை 8:38 நிமிடமாக கொண்டிருக்கிறது. நீங்கள் நாலு பேர் படுத்தலாம். குட் இஸ் ஓகே. 10 மணி வரைக்கும் நீங்க கேட்கலாம். நம்ம வசந்தத்தோடு இணைந்து ரொம்ப ஜாலியா அந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். குட் இஸ் எங்கேயுமே போயிடாதீங்க, வீட்டில தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஏழை எழும்பிருப்பீங்க, சாப்பிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பேர் ஓகே சிறுவர் உலகத்துல பேசலாம் அப்படின்ட்டு லைனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இருக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கால் பண்ணணும், பேசணும். அப்பதான் நம்ம நமக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லலாம். ஓகே. ஸோ அலபேர்படுத்துங்க வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0-1-1-2-7-5-0-3 கதை போல 0-1-2-7-5-1-1 அலபேர்படுத்துங்க. அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா குடிஸ் நீங்க வாட்ஸ்அப் பக்கம் வாங்க. ஓகே, அந்த பக்கம் வந்துட்டு ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருங்க. உங்களோட பேரு, அப்புறம் நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறத ஒரு வாய்ஸ் நோட் போட்டு வச்சிருங்க. நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 0-1-60-47-102-6 0-1-60-47-102-6 அப்படிங்கிற வாட்ஸ்அப்புக்கு நீங்க ஒரு மெசேஜ் டக்குன்னு தட்டி விடுங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யாரு இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் அக்கா.
0: குட் மார்னிங் டா. யார் இது? எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.
1: ஆசைப்படுறீங்களா?
0: சாப்பிட்டீங்க.
1: ஒரு மிருகக்காட்சி சாலையில ஆஸ்திரேலியால இருந்து கங்கா
0: கொண்டு
1: கொண்டாந்து அது கொண்டாந்து ஓடாம எடுக்கிறதுக்காக நாங்க அதிகமா வேலி வந்து அடிக்கிறாங்க. ஆனா அது மறுநாள் வெளியில வந்து இருந்துச்சா, அப்ப இவங்க வச்சாங்க நாங்களும் விட அது உயரமா பாயும் அப்படின்ட்டு இருக்கா
0: மறுநாள்
1: ஒரு
0: பாருங்க, யாருமே அந்த இத மிஸ் பண்ணிட்டாங்க என்ன. இதுதான் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சுதான் முடிவெடுக்கணும் அப்படிங்கறது. டக்குன்னு முடிவெடுக்க கூட இல்லையா? ஓகே, சூப்பரா இருந்துச்சு உங்களோட கதை, நல்ல கதை. ஓகே, வெல் டன். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்குறதுக்கு?
1: தம்பி, தங்கச்சி, அம்மா, அக்கா, தாத்தா, பாட்டி, சித்தா,
0: ஓகே, ரொம்ப நன்றி. பாய். ரொம்ப அழகா பேசினாரு, நல்ல கதை சொல்லிருந்தாரு. அதே மாதிரி நீங்களும் கதை சொல்லணும், பாட்டு படிக்கணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லணும் நினைக்கிறீங்களா? அப்ப டக்குனு கால் பண்ணுங்க, பேசலாம். நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். 10 மணி வரைக்கும் நான் ஜியா உங்களோட நினைந்திருப்ப நேரம் காலை 8:43 ஆயிக்கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தும் என்ன அப்படின்னு சொன்னா, இதை வந்து டெய்லி சொல்லிடும் போது வந்துட்டு நல்லதுதான் நடக்கும் எங்களுக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்கள் வந்துட்டு வீதியில் பயணிக்கும் போது, நடந்து போகும்போதும் சரி, ஒரு வாகனத்தில் போதும் சரி, நாங்கள் வந்துட்டு எல்லா பக்கத்தையும் நல்ல கவனமாக நாங்கள் போகணும். அவசர அவசரமாக ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம், ஒரு பொருள் வாங்க போயிட்டு இருப்போம், இல்லை யாரையாவது மீட் பண்ண போயிட்டு இருப்போம் இல்லையா, சில வாக்கிங் கூட போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக எப்போவுமே நாங்கள் எந்த நடக்கும்போது வலது பக்கம், அதே போல் வாகனத்தில் போகும்போது இடது பக்கம் இப்படிங்கிற விதிகளை நாங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும். சில நேரங்களில் மிஸ்டேக் நடக்கும் தான், அதுதான் விபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீதி விபத்தை நாங்கள் சரியாக ஒருத்தர் மட்டும் இல்லை எல்லாருமே சரியாக கடைபிடிக்கணும். முக்கியமாக இந்த வீதி விதிமுறைகள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வீதி விபத்துக்களிலிருந்து கொஞ்சமாவது எங்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இப்போ இருக்கிற ஜெனரேஷன், இந்த எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வீதி விதிமுறைகளை தெளிவாக சொல்லணும். தெளிவாக சொல்றது மட்டுமில்லை, அதோடு சேர்த்து எப்படியெல்லாம் இந்த வீதி விபத்தை மீறும்போது அது வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்காட்டி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்படிங்கிற குறுநாடகம், விழிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக அவங்களுக்கு நேரடியாக அதை காட்டும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும், அதே போல் அவங்க பொறுப்புடன் நடக்கணும் அப்படிங்கிற யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது சரியாக கடைபிடிப்பாங்க, விபத்துக்களிலிருந்து கொஞ்சமாவது குறைத்துக் கொள்ளலாம். ஏதாவது யாராக இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, சிறுவராக இருந்தாலும் சரி, யாராவது அது இருந்தாலும் சரி, ஒரு உயிரினம் அதாவது மிருகமாக இருந்தாலும் சரி, உயிர் போறது போறது தான், அது திரும்ப வராது. உயிர் என்பது ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம், அது திரும்ப கிடைக்காதது. எங்களுடைய உடல் உறுப்புகளை ஏதாவது ஒன்று நாங்கள் இழந்தாலும் சரி, அது அதுக்கு பிறகு வாழ்நாள் முழுக்க நாங்கள் அதை நினைத்து கவலைப்படுவதும், அதனால எங்களுக்கு ஏதாவது செய்ய முடியாமல் போறதும், பொருளாதார இழப்புகள், குடும்பத்தை பார்க்க முடியாத விஷயங்கள், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இடம்பெறும். எனவே இந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டேக் கேர் வேலை திட்டங்கள், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டங்களோடு கிடைந்து டேக் கேர் வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கிற மாதிரி நிகழ்ச்சி திட்டம் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக இரண்டாம் கட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன தொலைக்காட்சி எப்பவுமே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற பெயரில் இதுக்கான சொல்லி வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஐடிஎன், வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கந்த எஃப்எம் அச்சனுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எப்போதுமே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். இப்போ பாட்டு கேட்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஜிம்முக்கு
1: சிக்கான். ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பிக்க ஆரம்பிக்கின்றார் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் சத்யராஜ். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சோ அவருடைய பாடல்களை எக்கச்சக்கமாக இன்று நாள் முழுக்க வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஒலிக்கும் நினைவு கேட்டுட்டே இருக்கலாம். ரிக்ஷா மாமா திரைப்படத்துக்காக வருகின்ற பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது காலை 8:52.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்ப்.

0: மாஜின் திரைப்படத்துக்காக சுவரான ஒரு பாடல் கேட்டீங்க. அடுத்த மனிதளத்தில் முடிந்திருக்கலாம். சிறுவர் உலகத்தோடு நான் ஜி ஆர் நெருமை பொழுது காலை 9 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: சமுதாய தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோவிசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ மேல், ஊவா, வடமேல், தென் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும், மன்னார் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு

0: கூறப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்கள் மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் மற்றும் சேதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு நகரை சுற்றியுள்ள 24 அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதிகளின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கை பேணுவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. போலீஸ் மா அதிபர் பிரயாந்த வீரசூரியவின் உத்தரவு மற்றும் ஆலோசனைக்கு அமைவாகவே கொழும்பு பிராந்தியத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்தடி சாய்சா தலைமையில் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் இயங்கும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களின் உயிர் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதே இதன் பிரதான நோக்கமாகும்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: கடந்த 24 மணித்தியாலங்களில் பல்வேறு முனைகளில் 474 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக யமன் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த கடுமையான தாக்குதல்களில் 1540 ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதியை இலக்கு வைத்து ஏவப்பட்ட 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சவுதி கூட்டுப்படை வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளது. இதேவேளை ஈரான் மீது ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார தடைகளை மீண்டும் கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு உறுப்பு நாடுகளை அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் ஹமாஸ் அமைப்பின் நிதி பின்னணி உதவி வரும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது வாஷிங்டன் புதிய தடைகளையும் அறிவித்துள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ஓகே, சூப்பரான ஒரு நல்ல பாடல்ல இரண்டாவது மனிதத்தோடு இணைந்திருக்கிற எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துக்காக ஸ்ரீகாந்த் தேவாவில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். நேரம் காலை 9:12 கொண்டிருக்கிறது. ஓகே குட் ஈவினிங். நீங்களும் மழை பிற்படுத்தலாம், வலிமை போல பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. மழை பிற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0 1 1 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேக்கா.
0: ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: ஓகே.
0: என்ன சாப்பிட்டீங்க? ஹலோ
1: ஹலோ,
0: நீங்க வந்துட்டு என் கூட பேசணும். நீங்க ரேடியோ கேட்டுட்டு பேசுனீங்க சொன்னா ரொம்ப லேட் ஆகும் உங்களோட வாய்ஸ் எனக்கு கேக்குறதுக்கு. சரியா?
1: ஓகே
0: ஓகே. நீங்க ரேடியோவை டியூன், அந்த சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு தள்ளி வந்து பேசுங்க. அப்பதான் நானும் நீங்களும் நல்லா பேச முடியும், அதை எல்லாரும் கேட்க முடியும். சரி, இப்ப பேசுங்க. என்ன சாப்பிட்டீங்க? சரி ஓகே. எப்படி என்ஜாய் பண்ணீங்க சிறுவர் தினத்தை? என்ன சொல்லி
1: சமுதாயத்தில் பல்வேறு நிலைகளிலும் ஏற்படும் அச்சமற்ற பயங்கள் உடலாலும் மனத்தாலும் தளர்வுறுதல் மிகவும் இழிவானதாகும். ஈகை திறன் பொருளாதாரத்தால் நலிவுற்றோருக்கு உதவுதல் திறனான செயல் உடனிறை உறுதி செய் நம் உடம்பை திடமுள்ளதாக ஆக்கிவை. ஓகே கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பர், நல்லா சொல்லுங்க. என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: 6.
0: வாவ், சூப்பர். என்ன ஸ்கூல்?
1: பாரதி.
0: ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த விடுமுறை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே
1: ஓகே கா.
0: ஓகே, யாரெல்லாம் இருக்கறாங்க பக்கத்துல பாட்டு கேக்கலாம்?
2: எங்கிருந்து பேசுறீங்க?
0: ஓகே ஓகே. வீட்ல அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்கறங்களா?
2: நல்லா இருக்காங்க.
0: ஓகே, சாப்பிட்டீங்களா காலையில?
2: இல்ல.
0: ஏன் சாப்பிடல?
2: இப்பதான் எழுந்தேன்.
0: அச்சச்சோ, இப்பதான் எழுந்தீங்க? சரி சரி, ஓகே ஓகே. என்ன கிரேட் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க?
2: கிரேட் 4.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். நல்லா என்ன சொல்லி காட்ட போறீங்க இன்னைக்கு?
2: பாட்டு.
0: பாட்டா? ஓகே, பாடி காட்டுங்க.
2: குட்டி மான்களை குரங்கை பார்த்து குருகுறது, யானை ஒன்று காதை காதை ஆற்றி நின்றது, கரடி கூட்டிட்டு அங்கே அருகிலேயே சிங்கம் என்றது, பரடி சிங்கம் கண்டும் பயமில்லை சென்று அந்த இடம் எனக்கு தெரியவில்லையா மிருக காட்சி சாலைதான் வேறில்லை.
0: ஓகே ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, நன்றி, பாய்
2: பாய்.
0: சரி ஓகே, இதே மாதிரி நீங்களும் மலைப்பேற்படுத்துங்க பேசலாம். சரியா, அதே வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் தான் உங்களுக்கு பிடிச்ச அந்த இலக்கங்கள் தான். சிறுவர்களும் கேட்டுட்டு இருக்கிறேன், 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். முக்கியம் அடுத்த ஒரு பாடல் இருக்கு, இந்த பாடல் ரொம்ப ஸ்பெஷலான பாடல் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, எங்களுடைய ஷமில் ஜி அவங்களுடைய மியூசிக்ல அந்த பாடல் வருது. சைந்தவை படிச்சிருப்பாங்க அந்த பாடல், வெகுலி திரைப்படத்துக்காக அந்த பாடல். பிரியனுடைய இசை, அதாவது பிரியனுடைய வரிகளில் இந்த பாடல் வருகிறது. இசை வந்துட்டு சமில் ஜி ஜே அவங்க வந்துட்டு இசையமைச்சிருப்பாரு. இந்த நிமிடம் சூப்பரான ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கும். நீங்களும் கேளு

0: ஓகே, வெகுளி திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் இல்லையா? சரி, ஓகே, நல்ல பாடல். புதுமதி ஒரு திரைப்படம் வர இருக்கிறது. இசையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஷமில் ஜி அவங்களுடைய இசையில் நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து மிளந்து இருக்கலாம். நேரம் காலை 9:21.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: விவசாய தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோவிசத்தை.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 தேதி கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. 2 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய் அல்லது இ-பைக் கொண்டு. 2 விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 1,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.

0: சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 102.8 உங்க வசந்தத்தின் சிறுவர்களுக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். நீங்கள் மழை பேட்படுத்துங்க நேரம் இப்பொழுது காலை 9:28 கொண்டிருக்கிறது. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் அக்கா.
0: யார் இது? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஃப்ரீ தானே நீங்க? இன்னைக்கு ஃப்ரீயா நீங்க கிளாஸ் எல்லாம் இருக்கா இல்ல ஹெவி ஷெட்யூலா இல்ல ஃப்ரீயா இருக்கற இன்னைக்கு? இன்னைக்கு விடுமுறை
1: தானா?
0: ஓகே, அப்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே
1: ஓகே அக்கா.
0: சரி, இன்னைக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: வெண்ணிலாவை பாட்டு படிக்கிறதுக்கா?
0: ஓகே, பாடி காட்டுங்க.

0: மாற்றன் வழியில் உன்னை காண்மேகன் வந்தே மறைப்பது அணியாய எளிமிகு தன்மதி உண்மீது எரிச்சலே தான் கொண்டதுவோ நல்லது செய்ய வேண்டுமென நாடி சேவை செய்வாக்கே சொல்லை துண்டன் தடையெல்லாம் தோன்றும் அதற்கே நீவுமை.
1: ஓகே சுப சுப, நல்லா இருந்தது, நல்லா பாடி காட்டினீங்க. சரி ஓகே, நம்ம பாட்டு கேக்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க?
0: அம்மா,
1: ஓகே,
0: அப்பா, அம்மாமா, தாத்தா, தம்பி, மாமா, தங்கச்சி,
1: ஓகே,
0: நானு.
1: ஓகே, எல்லாருக்கும் கேக்கலாம். நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். பாய். சுவரான ஒரு பாடல் வருகிறது, கால் முளைத்த பூவே. எல்லாரும் டான்ஸ் பண்ணுங்க. ஓகே.

0: வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். சூப்பரான ஒரு பாடல், ஒலைத்தைந்தது அவ்வளவு அழகான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். டான்ஸ் பண்ணக்கூடிய அப்படியே ஃபீலிங்கான ஒரு பாடல் தொடர்ந்து மிளந்திருக்கலாம். நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். நிரம்பி பொழுது காலை 9:36.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ October 3rd கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education.

0: நினைப்பதே வெற்றி தான் இல்லையா? நல்லது நினைச்சா வெற்றி நடக்கும். பிரியாணி திரைப்படத்துக்காக இவனுடைய இசைகள் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 உங்க சிந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அடுத்தடுத்து நல்ல பாடல்கள் வேற இருக்கிறது. சோ இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யார் அது? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். யார் பேசுறீங்க? எங்க இருந்து? என்ன கிரேட் உங்களுக்கு? என்ன கிரேட் படிக்கிறீங்க? அப்ப பெரிய பொண்ணு நீங்க, நல்லா பேசுங்க, ஸ்ட்ராங்கா. ஓகே, பக்கத்துல யாருது? அம்மாவா? அக்கா. அக்கா அண்டு சொன்னதும் எனக்கு விளங்கியது. அக்கட பேர் என்ன? என்னாச்சு? ஓகே, இன்னைக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க நீங்க?
1: பாடல்
0: பாடி காட்டுங்க. பாடி காட்டுங்க. ஹலோ, பாடி காட்டுங்க. ஹலோ, சரி, அவங்க லைன்ல இருக்கிறாங்க, பாட மாட்டேங்கிறாங்க. சரி, பாடத்துக்கு தயக்கம் போல. சரி, நீங்களும் அல்பேட் பெடுதுங்க மேலே தொலைபேசி உலகம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்ப நாங்க பாட்டு கேட்டுட்டு வருவோம். ஓகே.

Online music streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் சத்யராஜ். ஓகே, அவருடைய திரைப்படங்கள்ல எக்கச்சக்கமான பாடல்கள் இன்றைய ஸ்டார் ஆஃப் திரையாக ஒலிக்கு கொண்டிருக்கும். சோ ஒலிக்கும் பாடல் எது தேருக்கு தேருமாச்சான் திரைப்படத்துக்காக?

சூப்பரான பாடல்ல. சரி ஓகே, அடுத்த வழிக்கு ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் அப்படியே டாடா டேக்கே பாய் எல்லாம் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்தும் டாப் சாட் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் சிவாணி கிடைந்திருப்பாங்க. இந்த நாளில் மணிந்த என்னுடைய அத்தனை அன்புக்குடி அப்புறம் எல்லாருக்குமே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேட்யூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: MMC ITN கேம்பஸ் JHIL ஓவர்சீஸ் எஜுகேஷன் நிறுவனத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் சர்வதேச தொழில் கல்வி கண்காட்சி கொழும்பு கோல்ஃபேஸ் ஹோட்டலில் இடம்பெற்று வருகிறது. அது தொடர்பான தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் அங்கிருக்கின்ற எமது விசேட பிரதிநிதி புஷ்பநாதன் பிரசன்னா. வணக்கம் பிரசன்னா.
3: வணக்கம் மக்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இலங்கை தொலைக்காட்சிகளின் தாய் வீடு. தொலைக்காட்சிகளுக்கு மாத்திரம் புரட்சி ஏற்படுத்தவில்லை, இப்போது நாட்டில் கல்வியையும் புரட்சியை ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு காரியத்தை முன்னெடுத்திருக்கிறது. அதனுடைய முதற்படியாக இன்றைய நாளில் கொழும்பு கால்ஃபே ஹோட்டலில் புத்தகமான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பில் வசந்தம் டிவி, வசந்தம் FM, ITN, லாக்கண்ட வானொலி, ITN இவன், ITN MMC கம்பஸ் என்று ஏராளமான உப நிறுவனம் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ITN MMC கேம்பஸ். எனவே MMC ITN கேம்பஸ் மற்றும் JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் நிறுவனம் ஆகியன இணைந்து சர்வதேச ரீதியில் கல்வி கற்கும் வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இலங்கை மாணவர்களுக்கு அதற்கான வழித்தடத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் ஊடாக ICEE என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் கரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ 2026 இந்த கண்காட்சியூடாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சீனா ஆகிய நாடுகள் இருக்கின்ற பிரபல்யமான பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பும், கல்வி கற்றுக்கொண்டே தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி

0: வருவதற்கான மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு மேற்கொண்டு வருகிறது. இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் அல்லது ஊடகத்துறை வரலாற்றில் யாருமே செய்திடாது புதிய ஒரு புரட்சியை கல்வி ஊடாக மேற்கொள்வதற்கு சுயாதீன தொலைக்காட்சி இன்றைய நாள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான இன்றைய தினம் கண்காட்சி மற்றும் செயலமர்வு என்பது இடம்பெறப்போகிறது. அதனூடாக தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் மொத்தமாக இந்த 3 நாடுகளைச் சேர்ந்த 10 பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாக போகிறார்கள். அவர்களின் எதிர்கால கல்வியை மேற்கொள்வதற்காக இன்றைய தினம் காலை பிரதமர் கலாநிதி அருணி அமர்ந்துடைய தலைமையில் நிகழ்வு ஆரம்பமாக இருந்தது. ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன, அதே போல சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலயத்தினுடைய தலைவர் பிரியந்த் ரெதமல்ல உள்ளிட்ட சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலயத்தினுடைய உயர்மட்ட அதிகாரிகள், ஊழியர்கள், அதே போல மாணவர்கள், அவர்களின் பெற்றோர்கள் என அனைவரும் பங்கேற்போது இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் பல நிகழ்வு இடம்பெற போகின்றன. அது தொடர்பான மேலதிக தகவல்களோடு வசந்தம் செய்திகளில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி சார்.
1: நன்றி பிரசன்னா. மீண்டும் உங்களோட தொடர்பை ஏற்படுத்தும் வரைக்கும் தற்காலிகமாக விடைபெறுகிறோம். நன்றி. பாடசாலை மாணவர்களுக்கு தினசரி சுத்தமான உணவு வழங்குவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் வலியுறுத்தினார். பாடசாலை சிறுவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மற்றும் சத்தான உணவுகளை கிடைக்கப் பெறுவதன் அவசியத்தை பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்ற தேசிய பாடசாலை ஊட்டச்சத்து மாநாடு 2026 நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். உணவு வீணாவதை தடுப்பது மற்றும் நிலையான உணவு முறைகளின் முக்கியத்துவம் குறித்து சிறுவர்களுக்கு கற்பிப்பதற்கு இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் விவசாயம் மற்றும் ஊட்டச்சத்து துறைகளில் உருவாகி வரும் புதிய தொழில் வாய்ப்புகள் குறித்து சிறுவர்கள் சிந்திப்பதற்கான ஒரு தொடக்கமாகவும் இதனை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்தார். வெள்ளை மாளிகைக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் CNN, பொலிட்டிகோ மற்றும் MS Now ஆகிய 3 அமெரிக்க ஊடக நிறுவனங்கள் டிரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த தடையை அறிவித்திருந்தார். குறித்த ஊடக நிறுவனங்கள் தனது நிர்வாகம் தொடர்பில் கட்டுக்கதைகள் மற்றும் போலியான தகவல்களை வெளியிடுவதாக டிரம்ப் குற்றம் சுமத்தியிருந்தார். இதனையடுத்து தங்களது நிருபர்களுக்கு வெள்ளை மாளிகைக்கு நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதாக அந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. எமது அடுத்த மனித்தள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனித்தள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். வசந்த மணித்தியால செய்திகள், முக்கிய தகவல்கள் உடனுக்குடன்.

வணக்கம். சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம் டாப் சாட் நிகழ்ச்சியோடு. நேரம் காலை 10 மணி கடந்து 12 நிமிடமாய்க்குள் இருந்து 2000களினுடைய ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான பாடல்கள் இந்த வாரமும் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில் வரப்போகிறது. இந்த வாரமும் கடந்த வாரத்தை போலவே அதீதமான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா புதிதாக ஒரு சில பாடல்கள் வந்து உள்வாங்கப்படுது. அது மட்டும் இல்லாம கடந்த வாரம் போட்டியிட்ட பாடல்கள் எல்லாம் ஒரு சில பாடல்கள் வந்து போட்டியிருந்து நீக்கப்பட்டிருக்குது, புதிய பாடல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது. சோ எந்தெந்த பாடல்கள் எந்தெந்த திரைப்படங்கள் அது வரப்போகுது, நமக்கு பிடித்த பாடல்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்கள் மனம் கவர்ந்த சூப்பரான 15 பாடல்கள் தான் இந்த வாரம் எடுத்துட்டு வந்திருக்கு. என்னென்ன பாடல்கள் இந்த வாரம் போட்டி போடுதா அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணுமா இருந்தா அடுத்த ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நீங்க கேட்கலாம். சோ எங்கேயும் போயிருந்தீங்க, இங்கேயும் தொடர்ந்து நிற்கலாம். இது வசந்தமேகம் இன் டாப் சாட் நிகழ்ச்சி.

கனவளி திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தோகிற டாப் சார்ட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த வாரமும் 90களின் இறுதியில் இருந்து 2000களின் ஆரம்பம் வரைக்குமே நம்ம இரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான 15 பாடல்கள் இந்த வாரம் போட்டியிடுகின்றது. என்னென்ன பாடல் போட்டியிடுது அப்படின்றத இப்ப நான் கேட்டுட்டு வரலாம்.

0: டாப் சார்ட், டாப் சார்ட்.
1: உங்கள் மனம் கவர்ந்த சூப்பரான பாடல் தான் இந்த வாரமும் நம்ம நிகழ்ச்சியில போட்டி போட போகுது. சோ இந்த பாடல்களை முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல் என்ன அப்படின்றத நீங்க தான் கால் பண்ணி ஓட் பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் மூலம் இது கொண்டு ஓட் பண்ணலாம். 0712-775-0301 1 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0706-4710-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொண்டு முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் என்ன என்பதை மறக்காம அப்படியே மெசேஜ் பண்ணிவிடுங்க. அதை நான் நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க காத்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாம இடம்பெற்ற இசை புயல் இளைய ரகுமண்டை சிலை SB பாலசுப்ரமணியம் மற்றும் சொர்ணத்தை இணைந்து பாடிய ஒரு சூப்பரான பாடல் கூட சொல்லலாம். காதல ஒரு தேர்வாகவும் காதலுக்கு காத்திருக்கும் மனதையும் ஒரு மாணவனாகவும் அழகாக சொல்லும் ஒரு பாடல் தான் இந்த பாடல். நான் சொல்லும் போதே என்ன பாடல் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன். யாஸ் மக்களே, காதல தினம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சி 15வது இடம்.
0: This week number

0: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education, powered by ITN.

This week, number 14. இந்த வாரம் டாப் சேட் நிகழ்ச்சியில் 14வது இடம் இது. ஒருவர் எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த இயக்கத்தை நீ வருவாயின என்ற ஒரே உணர்வுக்குள் அழகாக சொல்லும் ஒரு பாடல். 1999 வெளியான நீ வருவாயின திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற இனிமையான பாடல். இந்த வாரம் நம் டாப் சேட் நிகழ்ச்சியில் 14வது இடம்.

0: விஸ்வநாதன்
1: சொல்லுங்க, இந்த வாரம் இந்த பாடல் முதலெடுத்து பிடிக்கும்.
0: இந்த பாரதி
1: கண்ணம்மா ரைட், ஓகே, அந்த பாடத்தை ஓட் பண்றீங்களா?
0: ஆமா மேடம்.
1: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இந்த வாரம் நம்ம டப் சாட் நிகழ்ச்சியில் 13வது இடத்தை பிடித்துக்கொண்ட பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். அதுக்கு முன்பதாக இந்த வாரம் போட்டிருக்கின்ற அந்த பாடல்களையும் ஒரு முறை நாங்கள் கேட்டுட்டு வரலாம்.

0: இந்த பாடலை பொறுத்தவரைக்கும் 1997 வெளியான நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு பாடல் தான் இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சி. 13வது இடம் தேனி சீதென்ற தீபாவின் இசையில் வைரமுத்து அவர்களுடைய கவி வரிகள்ல ஹரிஹரன் மற்றும் ஷாகுல் அமித் இணைந்து பாடியிருப்பாங்க. ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு காதல் மனசுக்குள்ள வந்து விட்ட பிறகு அவள் வருவாளா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே எதிர்பார்ப்பே ஒரு தனி உணர்வா இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு தோன்ற ஒரு விதமா தான் இந்த பாடல் அமைந்திருக்கும். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 13வது இடம் இது. நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக
1: This week number 13.

chart. This week, number 12. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 12வது இடத்தில் இருக்கும் பாடல் இது. இளமையில் காதல் பிறக்கும் அந்த தருணத்தை கோடி கோடி மின்னல்கள் என்று அழகான கற்பனையோடு சொல்லும் ஒரு பாடல் தான் இந்த பாடல். 2003 வெளியான ஜெயம் திரைப்படத்துக்காக விஜய் ஈஸ்தாஸ் பாடிய ஒரு இனிமையான பாடல். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 12வது இடம்.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். டாப் சார்ட் நிகழ்ச்சியோடு தொண்ணூறுகளின் இறுதியில் இருந்து 2000 ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான 15 பாடல்கள் இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் போட்டி போட்டுக்கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 பாடல் அப்படியே நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கு. மீதமாக 11 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 11 பாடல்களை உங்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. இப்போ பேஸ்புக் வழியாக இருந்திருக்கிறாங்க அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி, டாப் சார்ட்டின் பாடல் தெரிவுகள் அத்தனையும் அருமையாக இருக்கிறது. என்னுடைய தெரிவு விழாமலே இருக்க முடியுமா பாடலுக்காகத்தான் என்று கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, டாப் சார்ட் நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாதமாக ஆரம்பித்திருக்கிறது. நிகழ்ச்சியை ரொம்ப ரசித்து வண்ணமே இருக்கிறேன். அக்ரோனி இருந்து ஷாருக் வந்திருக்கிறாங்க, ரொம்ப நன்றி ஷாருக். பால கார்த்திகா வளமை போலவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வணக்க காலை பொழுது வணக்கம் சிவானி. தர்கா நகர் இருந்து நசீ சலாம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பிரேமுடன் திரைப்படத்துக்காக பாரதி கண்ணம்மா நீ எனக்கு உயிரம்மா பாடல் தான் இந்த வாரம் முதலிடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய தெரிவு முதலிடத்துக்கு வருதா அப்படின்றது. தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை இப்பொழுது வணக்கம், நானும் டாப் சார்ட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். முதலிடம் கருப்பு நிலா பாடலுக்காக, இரண்டாவது இடம் ஒரு வார்த்தை கேட்க, அதே போன்று மூன்றாவது இடம் நரசிம்மா திரைப்படத்துக்காக காதல் ஆரோரோ என்று அவருடைய தெரிவோடு வந்திருக்கிறாங்க. இங்கிருந்து ரவி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரவி, நீங்க குறிப்பிட்ட அந்த பாடல் முதல் 5 இடங்களுக்குள்ள வருதா அப்படின்றது. நடனந்த நாவின் வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வந்திருக்கிறாங்க. இதேவேளை சாங் செலக்ஷன் எல்லாம் அற்புதம் பிரமாதம் என்று பகிர்ந்து கொண்டு பண்டாரவிலிருந்து பிரசாத் வந்திருக்கிறாங்க. இவர்களும் இணைந்து கொண்டு நாங்கள் இப்போ நிகழ்ச்சியில் அடுத்து இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 11வது இடத்தில் இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். இந்த பாடலை பொறுத்த வரைக்குமே 2003 வெளியான ஜே ஜே திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் தான். பரத்வாஜன் இசையில் வைரமுத்து அவருடைய கவி வரிகளில் ஸ்ரீனிவாஸ் குரல்ல ஒழிக்கும் இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஒரு மென்மையான காதல் தேடலை பேசுகின்ற ஒரு பாடலாகவும் இருக்குது. காதல் எங்கே இருக்கிறது என்று தேடும் ஒரு மனதினுடைய பயணமாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கும். ரைட்டோக்கு இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 11வது இடம் இது ஜே ஜே திரைப்படத்துக்காக.
1: This week, number 11.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education, powered by ITN.

தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோபி சேத்தை. நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

வசந்தம் எஃப்எம் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் சத்யராஜ். நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு இன்று அகவை தினம். அளிக்கும் பாடுவது பர்மா திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நேரம் காலை 11 மணி.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: MMC ITN கேம்பஸ் ஜெய்செயல் ஓவர்சீஸ் எடுகேஷன் நிறுவனத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் சர்வதேச தொழில் கண்காட்சி தற்பொழுது கொழும்பு கோல்ஃபேஸ் ஹோட்டலில் இடம்பெற்று வருகிறது. அது தொடர்பான தகவலோடு இணைந்து கொள்கிறார் புஷ்பநாதன். பிரசன்னா, வணக்கம்.
2: வணக்கம் மக்கள், அன்பான உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். நாங்கள் மீண்டும் இடம்பெறுகின்றோம் கொழும்பு கோல்ஃபேஸ் ஹோட்டல் வளாகத்தில் இருந்து. ITN MMC கேம்பஸ் மற்றும் JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் நிறுவனம் ஆகியன இணைந்து எமது நாட்டு மாணவர்களுடைய உயர்கல்வி பெறுகின்ற கனவுகளை ஈடேற்றுகின்ற வகையில் சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கு சென்று அவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கில் இந்த ICE என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் கரியர் அண்ட் எஜுகேஷன் எக்ஸிபிஷன் 2026 என்ற இந்த கண்காட்சி இன்று காலை முதல் கோல்ஃபேஸ் ஹோட்டலில் இடம்பெற்று வருகிறது. இன்று காலை பிரதமர் கலாநிதி அருணி அமரத்துறையில் அதிபூர்வமாக நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருந்தார். அதே போல இந்த நிகழ்வில் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன அவர்களும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடகத்துடைய தலைவர் பிரியந்த வெதமுள்ள உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள், ஊழியர்கள், அதே போல பல்கலைக்கழக வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற மாணவர்கள், அவருடைய பெற்றோர் என அதிகளவானோர் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே அந்த ஆறு மணிகளுக்கு பிறகு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்புக்கும் அதே போல இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சீனா இந்த மூன்று நாடுகளின் 10 பல்கலைக்கழகங்களுடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இந்த எக்ஸ்போ கண்காட்சியில் தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்களுக்கான தொழில் கல்வி அல்லது தொழில் கல்வி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தம். அதற்கு பிறகு ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் இங்கே ஒவ்வொரு காட்சிக்கூடங்களை அமைத்திருக்கிறார்கள். அந்த காட்சிக்கூடங்களுக்கு சென்று அந்த சர்வதேச பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட 10 பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மாணவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து மாணவர்களுடைய தகுமைக்கேற்ப அவர்களுக்கான கல்வி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் தெரிவு செய்கின்ற மாணவர்கள் அவர்கள் வெளிநாடுகளில் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அதே போல இன்னும் இந்த கண்காட்சி நினைவாக கலந்துரையாடல்கள், செயல்

0: வகுப்புகள், மாணவர்களை தெளிவுபடுத்துகின்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் இங்கே இடம்பெற காத்திருக்கின்றன. ஒவ்வொன்றாக இடம்பெறுகின்ற போது அதுபான முழுமையான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நான் புஷ்பநாதன் பிரசன்னா, வசந்தம் செய்திகளுக்காக கொழும்பு காட்வே ஹோட்டலில் இருந்து. நன்றி அக்கர்.
1: நன்றி, நன்றி பிரசன்னா. நீர்கொழும்பு பகுதியில் பெண் ஒருவர் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் 44.5 மில்லியனுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை 14 நாட்களுக்கு முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. நீர்கொழும்பில் வசித்து வந்த ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் பெருமளவிலான சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதன்படி கட்டுநெறிய பகுதியில் அமைந்துள்ள சுமார் 9.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணி ஒன்றும், அந்த காணியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சுமார் 35 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 மாடி வீடும் அதிகாரிகளால் முடக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் குறித்த சொத்துக்கள் தொடர்பில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரான் மீது தடைகள் மீண்டும் அமல்படுத்தும் நடைமுறையை மீள புதுப்பிக்க கோரும் அறிக்கை ஒன்றில் அமெரிக்கா மேலும் 66 நாடுகளுடன் இணைந்து கையெழுத்திட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது விரிவான ஐநா தடைகளை மீண்டும் கொண்டு வந்த 2025 ஆண்டின் வழிமுறையின் முதலாவது ஆண்டின் நிறைவை முன்னிட்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2015 ஆண்டின் அணுசக்தி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியதாக மேற்கத்தைய நாடுகள் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து 2025 ஈரான் மீது மீண்டும் தடைகள் விதிக்கப்பட்டன. இந்த தடைகளை ஐநா நிபுணர்கள் தொடர்ந்து கண்காணிப்பதற்கு அதிகாரமளிக்கும் அமெரிக்க ஆதரவு தீர்மானத்தை கடந்த மாதம் ஐநா பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிராகரித்தன. இருப்பினும் அணு ஆயுதங்களை தயாரிக்கவோ அல்லது ஒப்பந்தத்தை மீறவோ இல்லை என ஈரான் மறுத்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் பரவல் தடுப்பு பாதுகாப்பு முன்முயற்சி நட்பு நாடுகள் வெளியிட்டுள்ள இந்த கூட்டு அறிக்கை மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை அனைத்து ஐநா உறுப்பு நாடுகளும் மதித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனித செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான காலை நேரம் மனித செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை நண்பர்கள் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு மணி

0: இடம்பெற்ற பாடல் நீ வருவாய் என திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் ஜெயம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் ஜெய ஜெய் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் என்று சொல்லி பாடல்கள் ஒவ்வொன்றாக ஒழித்து ஓய்ந்து கொண்டே இருக்கிறது. வணக்கம் அருள்மொழி, எங்க
1: போயிட்டீங்க?
0: அந்த பாடல் உங்களுக்கு தர இல்ல, அது இப்போ அந்த பாட்டு போட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, உங்களுக்கு தெரியல அந்த பாடல் இந்த வாரம் முதலிடத்த பிடிக்குதான் வெயிட் பண்ணி பாக்கணும். ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: மக்களே. தொடர்ந்து நீங்களும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடல்களை முதல் 5 இடங்களுக்கு தெரிவு செய்யலாம். அளிப்பின் ஏற்படுத்துங்கள் 0-3-1-2-775-0-3, அதே போல 0-3-1-2-775-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் விலக இணைந்து கொள்ளுங்க. 0-7-0-40-10-26 என்ற இந்த வாட்ஸ்அப் உலகம் இணைந்து கொள்ளலாம். இப்ப நம்ம இந்த வாரம் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில் 9வது இடத்தில் இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு கேட்கப்போம். இந்த பாடலை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா 1994 வெளியான என் ஆசை மச்சான் திரைப்படத்துக்காக கே சித்ரா பாடியிருப்பாங்க. ஒரு இனிமையான பாடல். கருப்பு நிலா நீதான் கலங்குவது ஏன் என்ற வரியிலேயே பாடலின் உணர்வு நம்ம மனசுக்குள்ள வந்து அப்படியே இருந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு இனிமையான பாடலும் கூட. நம்ம சித்ராட குரல்ல தேனி சீதென்ற தேவாவின் இசையில் என் ஆசை மச்சான் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் இந்த வாரம் நம்ம டாப் சார்ட்டில் 9வது இடம்.
2: This week number 9.

0: பாடல் இது என்ன சி மச்சன் திரைப்படத்துக்காக ஒளி தோய்கிறது காலை பொழுதில் அப்படி நாங்கள் டப்சர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் காலை 11 மணி கடந்து 20 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
6: You hold the key to my heart. Wasn't the FM.
7: This week number 8.

அளித்துக் கொண்டிருக்கும் பாடல் தீனா திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஹரிஹரன் குரலில் அமைந்த ஒரு இனிமையான பாடல். இந்த வாரம் டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 8வது இடம்.

0: சந்திரமுகி திரைப்படத்துக்காக கொஞ்ச நேரம், பிரேமுடன் திரைப்படத்துக்காக பாரதி கண்ணம்மா, ஜெமினி திரைப்படத்துக்காக பெண் ஒருத்தியதை போல, ஸ்டோன் நம்பர் ஒன் திரைப்படத்துக்காக விழாமலே இருக்க முடியுமா, வசீகர திரைப்படத்துக்காக நெஞ்சம் ஒருமுறை, ஐயா திரைப்படத்துக்காக ஒரு வார்த்தை கேட்க, அதே போல நரசிம்மா திரைப்படத்துக்காக காதல் ஆரோரோ என்று ஏழு பாடல்கள் மீதமாக இருக்கின்றன. இந்த ஏழு பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது, முதல் ஐந்து இடங்களுக்குள் இருக்கும் பாடல் எது அப்படின்றத நீங்க தான் கால் பண்ணி ஓட் பண்ண போறீங்க. 0312 775 0003, அதே போல 0312 775 111 இலக்கங்களுக்கு அழைப்பின் விலகி இருந்து கொள்ளுங்க. அதே போன்று 0706 47 10 76 என்று இந்த வாட்ஸ்அப் வழியாக அமைந்து கொள்ளலாம். அதே போன்று அஸ்தமிக்கமுடிய உத்தியோகபூர்வமான பேஸ்புக் முகமா போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்டர் ஒன்று டாப் சாட் நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டர்ல கூட 15 பாடல்கள் அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 15 பாடல்கள் உங்கள் மனம் கவர்ந்த 5 பாடல்கள் நீங்க முதல் 5 இடங்களுக்கு தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் முகநூல் வழியாக இருந்திருக்கிறாங்க அனுஜன் இருக்கிறாங்க. அவருடைய தெரிவு பாடலாக காதல் ஆறாரோ பாடல் இருக்கிறது. அதே போன்று அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு ஹாப்பி ஸ்டேட்ல இருந்து தவப்புதலும் வந்திருக்கிறாங்க. ஒரு வார்த்தை கேட்க ஐயா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற இந்த பாடல் தான் இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த பாடல் முதலிடத்துக்கு வருதா அப்படின்றது. அதே போன்று ஹக்பட் வந்து கருணா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பிரசாத் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம், அருமையான பாடல் தேர்வுகளோடு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நியூபார்க்ல இருந்து சனுக்ஷன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சனுக்ஷன் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மீக்கு. ஐயா பசந்த் வந்திருக்கிறாங்க. அதே போல அக்கா அன்பான வணக்கம், கெத்தல்கோலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுவதாக சீமோன் வந்திருக்கிறாங்க. அதே போன்ற இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. அன்பன காலை பொழுது வணக்கம் அக்கா. இந்த வாரம் முதலிடத்தில் சந்திரமுகி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் தான் வரும் அப்படின்னு சொல்லி மெஸ்கலியா பிரவுன் சிக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவரையும் இணைந்து கொண்டு இப்ப நாங்க இந்த வாரம் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில் ஏழாவது இடத்துல இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். இந்த பாடலை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே ரொம்ப ஒரு பிடித்தமான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடல் வெளியான காலத்திலிருந்து இப்ப வரைக்குமே எல்லோருடைய பிளேலிஸ்ட்லயும் இருக்கக்கூடிய ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பர் ஒன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற இனிமையான பாடல் தான் நம்ம எம் எம் கீரவாணியோட இசையில வெளிவந்த ஒரு இனிமையான பாடல். எஸ்பிபி சரண் மற்றும் கே சித்ரா இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு வரிகள் வந்து நாம் முத்துக்குமார் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. காதலில் விழுந்த பிறகு அந்த உணர்வில் இருந்து வெளியே வர முடியுமா என்ற அழகான கேள்வியை பாடல் அழகாக கேட்கும் இல்லையா? இந்த வாரம் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில் ஏழாவது இடம் இது விழாமலே இருக்க முடியுமா?
1: This week number 7.

102.6 உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

சித்த. நேயர்களின் தெருவில், நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6 102.8 Top chart. This week number 6.

0: இருந்து இரண்டாயிரங்களுடைய ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான 15 பாடல்கள் டாப் சார்ட் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 பாடல்கள் அப்படியே நிகழ்ச்சி வந்து ஒழித்து ஓய்ந்திருக்குது. மீதமாக பிரியமுடன் திரைப்படத்துக்காக பாரதி கண்ணம்மா, அதே போன்று சந்திரமுகி திரைப்படத்துக்காக கொஞ்ச நேரம், அதே போல வசீகரா திரைப்படத்துக்காக நெஞ்சன் ஒரு முறை, ஐயா திரைப்படத்துக்காக ஒரு வார்த்தை, அதே போல நரசிம்மா திரைப்படத்துக்காக காதல் ஆராரோ என்று மீதமாக 5 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 5 பாடல்களில் முதல் எடுத்து போல பாடல் என்ன அப்படின்றதா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி இல்லையா? எல்லோருக்குமே அதீதமான எதிர்பார்ப்புகள் கூடிய அந்த ஒரு கேள்வி வந்து இந்த வாரம் எந்த பாடல் முதலிடத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த 5 பாடல்களை முதல் இடத்துக்கு வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்றத எனக்கு நீங்க கால் பண்ணி சொல்லப்படுங்க. 0372 775 0372 775 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விளைந்து கொண்டு இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: கிண்ணியாயிலிருந்து நுஹா கரைக்கிறேன்.
0: நிஷாவா?
1: நுஹா.
0: முஹா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேம்மா. சொல்லுங்க, இந்த வாரம் எந்த பாடல் முதல் இடத்துக்கு வரும்?
1: கல்யாணி சோங்.
0: என்ன பாடல்மா?
1: கல்யாணி சோங்.
0: கல்யாணி சோங்கா? அப்படி ஒரு பாடலே இல்லம்மா இன்னைக்கு. ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியோடு இருந்த கொடுமைக்கு. ரைட், ஓகே, இப்ப நாங்க இந்த வாரம் 5வது இடத்தில் இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். இந்த பாடல் 1998 வெளியான பிரியமுடன் திரைப்படத்துக்காக இசை தேனிசை தென்றல் தீபா அவர்கள், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு சூப்பரான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடலுக்கு பதிப்பு வந்து இப்ப உன்னிகிருஷ்ணன் அவர்களும் பாடியிருப்பாங்க. இருந்தாலும் கூட தேனிசை தென்றல் தீபாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடலுக்கு நம்ம நிகழ்ச்சியில் இப்ப இந்த வாரம் போட்டியிருக்கின்றது. காதலை ஒரு கவிதை மாதிரி சொல்லும் இந்த பாடல் இன்றும் பழைய பாடல்கள் ரசிகர்களுக்கு ஒரு இனிய நினைவு கூட சொல்லலாம். இந்த பாடல் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 5வது இடம்.
2: This week number 5.

0: ஆஃப்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 11 மணி கடந்து 48 நிமிடம்.
1: நமது சொந்தம் வசந்தம் FM, வசந்தம் FM 102.6, 102.8.
2: பொருளாதாரமும் பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
3: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education.

வசந்த மகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகர் சத்யராஜ். அளிக்கும் பாடல் உடன் பிறப்பு திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே டாப் சார்ட் டாப் சார்ட். நான்காவது இடத்துல இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். இந்த பாடல் எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பாடல். அதிகமான வாக்குகள் இந்த பாடலுக்கும் வந்திருந்தது. 2005 வெளியான சந்திரமுகி திரைப்படத்தின் இனிமையான ஒரு மெலடி அப்படின்னு கூட சொல்லலாம். வித்யாசேகரோட இசையில மது பாலகிருஷ்ணன் மற்றும் ஆஷா போஸ்லி ஆகியோர் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ரொம்பவுமே ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். யுகபாரதி அவர்கள் தான் இந்த பாடலுக்கு வந்து வரிகளையும் எழுந்திருப்பாரு. மென்மையான இசையும் இரண்டு தலைமுறைகளின் குரலும் சேரும் போது இந்த பாடலோட இனிமையே ஒரு இனிமை அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த தலைமுறையினரும் ரசிக்கக்கூடிய எப்போதும் கேட்கக்கூடிய ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பாடல் அப்படின்னு கேக்குறீங்க, கேட்டு பாருங்க. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சி நான்காவது இடத்தில் இருக்கும் பாடல் இது சந்திரமுகி திரைப்படத்துக்காக.
1: This week number 4.
0: ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து வஸ்தத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இருந்திருக்கலாம். அதை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நாட்டின் பிள்ளைகளுக்கு சர்வதேச கல்விக்கான பாதையை திறக்கும் சுயாதீன தொலைக்காட்சிக்கு பிரதமர் பாராட்டு. உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்தாலும் மக்களை பாதுகாக்க நிவாரணம் வழங்கப்படும், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. புதிய சட்டங்களுடன் விவசாயத்துறையை முன்னேற்றும் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் லால்காந்த தகவல். கச்சா எண்ணெய் தொடர்பில் G7 நாடுகள் இணக்கம், விநியோக பற்றாக்குறையை சமாளிக்க நடவடிக்கை. பங்களாதேச வீழ்த்து இலங்கை வெண்கலம் வென்றது.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச தொழில் மற்றும் கல்வி கண்காட்சி கொழும்பில் ஆரம்பமாகியுள்ளது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பும் JJL ஓவர்சீஸ் எடுகேஷன் நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழில் மற்றும் கல்வி கண்காட்சி பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் கொழும்பு காலிமுகத்திடல் ஹோட்டலில் ஆரம்பமானது. உயர்கல்வி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பதிவு செய்துள்ள 1000 மேற்பட்ட மாணவர்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ளனர். பாடசாலை கல்வியை நிறைவு செய்த பின்னர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் கனவுடன் இருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு வழிகாட்டும் நோக்கில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது மாணவர்கள் தமது விருப்பத்துக்கு ஏற்ப வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பும் உயர்கல்வி தொடர்பான ஆலோசனை சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சீனா உள்ளிட்ட பல நாடுகளின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது சீனா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 12 பல்கலைக்கழகங்களுடன் MMC, ITN கேம்பஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, நாட்டின் முதலாவது தொலைக்காட்சி அலைவரிசையான சுயாதீன தொலைக்காட்சி ஊடக பணிகளுக்கு அப்பால் கல்வித்துறையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மேற்கொண்டுள்ள முயற்சியை பாராட்டினார். எதிர்கால தலைமுறையினரின் நலனை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்படும் இந்த முயற்சிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசலி ஆரியரத்ன, சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் பிரியந்த வெதமுள்ள, அதன் பொது முகாமையாளர் சஞ்சீவனி ஏப்பா, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். MMC, ITN கேம்பஸ், JJL ஓவர்

0: சுவிஸ் எடுகேஷன் நிறுவனம் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற சர்வதேச கண்காட்சி மற்றும் கல்வி தொடர்பான நிகழ்வு கொழும்பு காலிமுகத்திடர் குல்ஃபேஸ் ஹோட்டலில் இடம்பெற்று வருகிறது. அது தொடர்பான நிகழ்வுகளோடு இணைந்து கொள்கிறார் அங்கிருக்கின்ற எமது விசேட பிரதிநிதி புஷ்பநாதன் பிரசன்னா. வணக்கம் பிரசன்னா. சரி, மீண்டும் அழைப்பு கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து விரிவான செய்திகளுக்கு செல்வோம். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்தாலும் அரசாங்கம் மானியங்களை வழங்கி அதன் சுமையை மக்கள் மீது சுமத்தாமல் பாதுகாத்து வருவதாக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதீசர் தெரிவித்துள்ளார். சொந்தமாக ஒரு வீடு, அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட மற்றொரு வீடு அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதீசர் தலைமையில் நேற்று பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. கழுத்துறை 729 சி புலோட்டன் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வசிக்கும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பம் ஒன்றுக்காக இந்த வீடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பழைய சட்ட விதிமுறைகளை மாற்றி புதிய சட்டங்களை உருவாக்கி விவசாயத்துறையை முன்னோக்கி கொண்டு செல்ல அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார். மாக்கந்தூர நிலையான விவசாய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தில் விவசாய கண்காட்சியை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். நிலையான விவசாயத்துக்கான பாதைகள், 2026 சேதன விவசாயம் தொடர்பான கலந்துரையாடல் மற்றும் விவசாயத்துறையின் நிலையான தொலைநோக்கு என்ற துணைப்பொருளில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையிலும் சர்வதேச மட்டத்திலும் சேதன விவசாயத்தின் உற்பத்தியை விரிவுபடுத்துதல், சேதன உற்பத்தியாளர்களுக்கான தரவுத்தளத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுடன் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. இதன்போது அமைச்சர் கள விஜயத்திலும் ஈடுபட்டதுடன் சேதன உரங்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகளையும் பார்வையிட்டார். இலங்கைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் சிக்கியுள்ள ஈரானிய கப்பல்களுக்கு சேவைகளை வழங்கினால் இலங்கைக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படலாம் என வெளியாகும் தகவல்கள் குறித்து வெளிவிவகார அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி அமெரிக்காவின் இந்த இரண்டாம் நிலை தடைகள் என்பது ஏதேனும் குறிப்பிட்ட ஒரு நாட்டையோ அல்லது இலங்கையோ இலக்கு வைத்து விதிக்கப்பட்டது அல்ல என வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளரும் பணிப்பாளர் நாயகமுமான துஷார ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார். மாறாக இது உலகம் முழுவதற்கும் பொதுவாக நடைமுறைப்படுத்தப்படும் அமெரிக்காவின் சாதாரண உலகளாவிய கொள்கை மட்டுமே என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் சிக்கியுள்ள ஈரானிய எண்ணெய் தாங்கி கப்பல்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை வழங்கினால் இலங்கை மீது தடைகள் விதிக்கப்படலாம் என கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளதாக அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்த நிலையிலேயே வெளிவிவகார அமைச்சு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. நீர்கொழும்பு பகுதியில் பெண் ஒருவர் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் 44.5 மில்லியனுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை 14 நாட்களுக்கு முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. நீர்கொழும்பில் வசித்து வந்த ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் பெருமளவிலான சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதன்படி கட்டுநேறிய பகுதியில் அமைந்துள்ள சுமார் 9.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணி ஒன்றும் அந்த காணியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சுமார் 35 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 மாடி வீடும் அதிகாரிகளால் முடக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் குறித்த சொத்துக்கள் தொடர்பில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாயை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிக்கத்தின் விசேட விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடந்த பொதுத் தேர்தலில் கழுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்டவர் என்றும் கடந்த அரசாங்கத்தின் போது ஜனாதிபதியின் இணைப்பு செயலாளராக பணியாற்றியவர் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட நபரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைமை அலுவலக வரவழைத்து தனக்குள்ள செல்வாக்கை காட்டி நம்ப வைக்கும் வகையில் நடந்து கொண்டு இந்த மோசடியை செய்துள்ளார் என்பதும் விசாரணைகளில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 14 தேதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் அலுவலக உதவியாளர் பதவிகளுக்கு ஆட்களை சேர்ப்பதற்காக போலியாக தயாரிக்கப்பட்ட ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உயர் அதிகாரிகளின் பெயர்களை பயன்படுத்தி நீண்டகாலமாக இத்தகைய மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. கூரை அடிப்படையிலான சூரிய மின்சக்தியை ஒருங்கிணைத்தல் மற்றும் மெய்நிகர் நிகர அளவீட்டு முறையை அறிமுகப்படுத்துதல் தொடர்பான திட்டத்துக்கு நிதியுதவி பெறுவது குறித்து இலங்கை அரசாங்கம் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இதன்படி ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து 35 மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகை கடனையும் ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து 5.4 மில்லியன் யூரோ மானியத்தையும் கூட்டுக் கடன் பொறிமுறைக்கான ஜப்பான் நிதியிலிருந்து 5.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மானியத்தையும் பெற்றுக் கொள்வது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. 2026 ஆண்டு முதல் 2030 ஆண்டு வரையான காலப்பகுதியில் மக்களுக்கு மலிவான சுத்தமான எரிசக்தியை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அம்பாறை மத்திய முகாம் பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவன் காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். சம்பவம் நேற்றைய தினம் கிட்டங்கி பாலத்துக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. நற்பட்டி முனை சேனக்குடியிருப்பு பகுதியில் இருந்து மத்திய முகாம் பிரதேசத்தை நோக்கி குறித்த மாணவன் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வீதிக்கு குறுக்கே வந்த காட்டு யானை திடீரென தாக்கியுள்ளது. யானையின் தாக்குதலில் காயமடைந்த மாணவன் உடனடியாக மீட்கப்பட்டு கல்முனை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிட்டங்கி மற்றும் அதனை சுற்றியுள்ள விவசாய கிராமப்புற வீதிகளில் அதிகாலை மற்றும் இரவு வேளைகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதனால் அப்பாதையை பயன்படுத்தும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எம்எம்சி ஐடிஎன் கேம்பஸ் ஜேஜே ஓவர்சீசஸ் நிறுவனம் இணைந்து நடத்துகின்ற சர்வதேச கண்காட்சி தொழில் கண்காட்சி என்பன கொழும்பு காலிமுகத்திடல் ஹோட்டலில் இடம்பெற்று வருகிறது. அது தொடர்பான நிகழ்வுடன் இணைந்து கொள்கிறார் அங்கிருக்கின்ற எமது விசேட பிரதிநிதி புஷ்பநாதன் பிரசன்னா. வணக்கம் பிரசன்னா.
1: வணக்கம் அக்கர். நான் வசந்தம் செய்திகளுக்காக இணைந்து கொள்கிறேன். காலிமுகத்திடலில் அமைந்திருக்கின்ற கால்பே ஹோட்டலில் இருந்து ஐடிஎன் எம்எம்சி கேம்பஸ் மற்றும் ஜேஜேஎல் ஓவர்சீஸ் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் ஆகிய நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஐசிஇ என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் கரியர் எஜுகேஷன் எக்ஸிபிஷன் 2026 உங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தி இருக்கின்றேன். இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று அல்லது ஊடக நிறுவனம் ஒன்று இலங்கையில் இருக்கின்ற மாணவர்களுக்கான கல்வி வாய்ப்புகளை வெளிநாடு சென்று கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு முதலாவது முயற்சியை சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு எடுத்திருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது முதல் முயற்சி, அதுவும் வெற்றிகரமான முயற்சியில் ஐடிஎன் இதனை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இன்று காலை நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று பிரதமர் கலாநிதி அரணி அமரத்துரிய கல்வி அமைச்சராக வருகை தந்து இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்திருந்தார். ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌஷல்யா ஆரோக்கியத்தின் கலந்து கொண்டார். அதற்கு பிறகு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பினுடைய தலைவர் பிரியந்தனிடம் உள்ள அவர்களுக்கும் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா சீனா ஆகிய நாடுகளிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற யூனிவர்சிட்டி கேம்பஸினுடைய பிரதிநிதிகளுக்கிடையிலான ஒப்பந்தம் ஒன்று கைச்சிடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் இப்போது நியூசிலாந்திலிருந்து 4 கல்வி நிறுவனங்கள் வந்திருக்கின்றன. அதே போல சீனாவிலிருந்து 3, ஆஸ்திரேலியாவிலிருந்து 3 என்று மொத்தமாக 10 உயர்கல்வி நிறுவனங்கள் அல்லது கேம்பஸிலிருந்து பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒரு முறையும் மாணவர்களை தெளிவுபடுத்துவதற்கான செஷன்களை செய்து வருகிறார்கள். விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்தி வருகிறார்கள். காலை 11 மணி முதல் நடவடிக்கை ஆரம்பமானது. ஒவ்வொரு கட்டமாக இப்போது 3 கட்ட செஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக நியூசிலாந்து பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கின்றவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற செயற்பாடுகள், அவர்கள் எதிர்பார்க்கின்ற கல்வி தகவல்கள், அவர்கள் எந்தெந்த நிபந்தனைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். மாணவர்களும் அவரிடம் கேள்விகளை கேட்டு தங்களுடைய கல்வி நடவடிக்கை தொடர்பான தெளிவுகளை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே இங்கு வருகை தந்திருந்த பலரிடம் நாங்கள் பேசுகின்ற போது அவர்கள் கூறிய முக்கியமான விவகாரம், இங்கே வரும் வரைக்கும் நாங்கள் ஒரு வெளிநாட்டு கல்வியை தொடர்வதற்கான என்னென்ன அடிப்படைகளை எங்களுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற விடயங்கள் தெரியாமல் வந்தோம். எனவே இங்கே வந்த பிறகு பல விடயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று எங்களிடம் தெரிவித்திருந்தார்கள். எனவே இலங்கையில் இருக்கின்ற சகல மாணவர்களுக்கும், அதாவது வெளிநாட்டு கல்வியை தொடர வேண்டும் என்று ஆசையோடு இருக்கின்ற கனவோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மிக முக்கியமான கடமையை தான் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு இலங்கை ஊடகத்துறையினுடைய இலங்கை தொலைக்காட்சியுடைய தாய் வீடாக இந்த பொறுப்பை சமூக பொறுப்பாக எண்ணி மேற்கொண்டு வருகிறது. இன்று மாலை 5 மணி வரை இந்த செயற்பாடு இடம்பெறும். எனவே நீங்கள் இப்போது வந்தால் கூட காளிமுகத்திடல் பகுதியில் அமைந்திருக்கின்ற கால்ஃபேஸ் ஹோட்டலுக்கு இப்போது வந்தாலும் கூட நீங்கள் பதவிகளை மேற்கொண்டு அந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுடைய வெளிநாட்டு பல்கலைக்கழக பிரதிநிதிகளை சந்தித்து உங்களுக்கான தள்ளி தகமைகளை நீங்கள் சமர்ப்பித்து அதற்காக நீங்கள் டிப்ளோமாவா அல்லது மாஸ்டர்ஸா அல்லது PhDயா எந்த கல்வி நடவடிக்கைகள் நீங்கள் செல்ல முடியும் என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு ஒரு ஊடக பொறுப்பை நிறைவேற்றுவதன் தாண்டி ஒரு சமூக பொறுப்புடன் கூடிய இலங்கையுடைய கல்வித்துறைக்கு வளர்ச்சிக்கு ஒரு புரட்சி ஏற்படுத்துகின்ற இன்னும் ஒரு கட்ட நடவடிக்கையை முன்னெடுத்து வருகிறது. தொடர்ச்சியாக இன்று மாலை 5 மணி வரைக்கும் இந்த கண்காட்சி இடம்பெறப் போகிறது. எனவே முடிந்தவர்கள் வருகை தந்து உங்களுக்கான எதிர்கால கல்வி எதிர்கால தொழில் வாய்ப்புகளுக்கான இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். இன்னும் ஏராளமான செஷன்கள் இடம்பெறப் போகிறது, பல்வேறு விடயங்களுக்கு இடம்பெறப் போகணும். அதுபான மேலதிக தகவல்களோடு அடுத்தடுத்த செய்தி அறிக்கையோடாக நாங்கள் நடந்து கொள்ளப் போகின்றோம். இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் புஷ்பநாதன் பிரசன்னா, வசந்தம் செய்திகளுக்காக கொழும்பு கால்ஃபேஸ் ஹோட்டலில் இருந்து.
0: நன்றி பிரசன்னா. வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள். எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு காரணமாகியுள்ள விநியோக பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் 100 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் மற்றும் டீசலை சந்தைக்கு விடுவிக்க G7 நாடுகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா உள்ளிட்ட முன்னேறிய பொருளாதாரங்களைக் கொண்ட இந்த குழு எதிர்வரும் நாட்களில் பெருமளவிலான டீசல் கையிருப்பும் சந்தைக்கு விடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. முன்னதாக நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னர் அமெரிக்க நுகர்வோருக்கான எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த நோக்கில் டீசல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார். இதனால் ஏனைய நாடுகளில் எரிபொருள் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே G7 நாடுகள் வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் உறுப்பினர் நாடுகளுக்கு இடையிலான எரிசக்தி மற்றும் எரிசக்தி உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவதை தவிர்க்க இணக்கம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா, ஜப்பான், ஜெர்மன், இத்தாலி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் G7 அமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியமும் அதன் கூட்டங்களில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு விடுவிக்கப்படவுள்ள 100 மில்லியன் பீப்பாய்கள் டீசல் மற்றும் கச்சா எண்ணெய் ஆகியவற்றின் தொகுப்பாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டு செய்திகள்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் கிரிக்கெட்டில் 3 இடத்துக்கான ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணியை 63 ஓட்டங்களால் வீழ்த்தி இலங்கை வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 165 ஓட்டங்களை பெற்றது. அணித்தலைவர் ஷஹான் ஆராய்ச்சிக்கு 33 ஓட்டங்களை எடுத்தார். பங்களாதேஷ் தரப்பில் மெஹதி ஹசன், ஜைப் ஹசன், முஸ்தபிகுர் ரஹ்மான் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 166 ஓட்டங்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி 17.3 ஓவர்களில் 102 ஓட்டங்களுக்கு சூருண்டது. இலங்கை சார்பில் நுவன் துசார, தரிந்து ரத்நாயக், விஜயகாந்த் வியாஸ்காந்த், வனுஜ ஷஹான் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர்.
2: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: நாட்டின் பிள்ளைகளுக்கு சர்வதேச கல்விக்கான பாதையை திறக்கும் சுயாதீன தொலைக்காட்சிக்கு பிரதமர் பாராட்டு. உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்தாலும் மக்களை பாதுகாக்க நிவாரணம் வழங்கப்படும், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. புதிய சட்டங்களுடன் விவசாயத்துறை முன்னேற்றும் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் லால்காந்த தகவல். கச்சா எண்ணெய் தொடர்பில் G7 நாடுகள் இணக்கம், விநியோக பற்றாக்குறையை சமாளிக்க நடவடிக்கை. பங்களாதேசை வீழ்த்தி இலங்கை வெண்கலம் வென்றது. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இணைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வெயில் திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷின் இசையில் ஒரு இனிமையான பாடல் அப்படி நிகழ்ச்சி ஒழித்து ஓய்கிறது. 102.6 நேரம் நண்பகல் 12 மணிக்கு 26 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. 15 பாடல்கள் இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் போட்டி போடுனா கிட்டத்தட்ட 12 பாடல்கள் நிகழ்ச்சியிலிருந்து ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. மீதமாக வசீகரா திரைப்படத்துக்காக நெஞ்சம் ஒருமுறை, அதே போல ஐயா திரைப்படத்துக்காக ஒரு வார்த்தை கேட்க, அதே போல நரசிம்மா திரைப்படத்துக்காக காதல் ஆரோ என்று 3 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 3 பாடல்களில் முதலிடத்தை பிடிக்கும் பாடல் என்ன அப்படின்றத நீங்க தான் ஓட் பண்ண போறீங்க. 0-3-2-7-75-0-3 அதே போல 0-3-2-7-75-111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் விலக இணைந்து கொள்ளுங்க. 0-7-6-0-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளும், அதே போல பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் பதிவிடுங்கள். நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன்.

0: கண்ணு நிறைய தோன்றினால் திரைப்படத்துக்காக தேனி சித்தன்ற தேவாவின் இசையில் பாடல் ஒழித்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இந்த நேரம் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு சுயாதீன ஊடக வலையமைப்பின் கிளை நிறுவனமான லக்கண்ட எஃப்எம் மற்றும் வசனம் எஃப்எம் ஆகியன இணைந்து சிறுவர் தின கொண்டாட்டம் திகைவலை மிருகக்காட்சி சாலையில சிறப்பான முறையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான சிறுவர்கள் வந்து வருகை தந்த வண்ணமாக இருக்கிறாங்க. இது தொடர்பாக மேலதிக தகவலோடு இணைந்து கொள்றாங்க என்னுடைய விசேட பிரதிநிதி ஜிஆர். வணக்கம் ஜிஆர்.
1: மிருகக்காட்சி சாலையில பிரம்மாண்டமான ஒரு இசை கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் வருவதெல்லாம் என்எல்சி, அது மட்டுமல்ல எல்லோருமே இங்க இருக்கிறாங்க. எங்களுடைய முகாமையாளர் எங்கள் சிறுபர், அதே போல எங்களுடைய சகாரிப்பாளர் பிரபு இருக்கிறார்கள். எக்கச்சக்கமான எங்களுடைய ஊழியர்களும் இருக்கிறார்கள். எக்கச்சக்கமான எங்களுடைய நேர்களும் வந்திருக்கிற நிறைய புதிச்சு பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் சிறப்பு கொண்டாட்டங்களோடு விடம்பெற்று இருக்கிறது. நிறைய விளையாட்டுகள், யானை விளையாட்டுகள், அதே போல இங்க இருக்கின்ற மிருகக்காட்சியில அத்தனை இடங்களிலும் எக்கச்சக்கமான கூட்டங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் அழகான முறையிலும் இந்த சில்ட்ரன்ஸ் டேக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் நாங்க வர வைக்கின்றோம். இங்கிறது நான் நிகழ்ச்சிகளை தொகுத்து கொண்டிருக்கிறது. நான் ஜி ஆர் ஒரு நேரத்துடன்
0: சந்திக்கிறேன். நன்றி ஜியா. ரைட், ஓகே மக்களே, நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கலாம். இது டாப் சாட் நிகழ்ச்சி. இந்த நேரம் நாங்க இந்த வாரம் மூன்றாவது இடத்துல இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். 2005 வெளியான ஐயா திரைப்படத்தில் இருந்து பரத்வாஜினி செயல்கேகே மற்றும் சாதன சர்க்கம் இணைந்து பாடிய ஒரு இனிமையான பாடல். பா விஜய் அவர்கள் வரிகள் எழுதியிருப்பாரு. ஒரு வார்த்தைக்காக, ஒரு நீண்ட பார்வைக்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் காதல் மனதின் உணர்வை இந்த பாடல் மிக மிக அழகாக வெளிப்படுத்திருக்கக்கூடிய பாடலும் இருக்கு. இந்த பாடல் வெளியான காலத்திலிருந்து இப்ப வரைக்குமே ரொம்பவே எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்தில் இருக்கும் பாடல் இது. ஒரு வார்த்தை கேக்க
2: This week number 3.
0: ஒரு

0: நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 39 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின்

வசந்தம் எஃப்எம் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்று தினம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகர் சத்யராஜ். அளிக்கும் பாடல் இது வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜா வினிசில் எஸ்பிபி பாடுகின்ற பாடல்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். டாக் சேர் நிகழ்ச்சியோடு 90களுடைய இறுதியிலிருந்து 2000களுடைய ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர்ஹிட்டான 15 பாடல்கள் நிகழ்ச்சியில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தன. கிட்டத்தட்ட 13 பாடல்கள் நிகழ்ச்சியிலிருந்து ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. வசீகரா திரைப்படத்துக்காக நெஞ்சம் ஒருமுறை பாடலும், அதே போன்று நரசிம்மா திரைப்படத்துக்காக காதல் ஆரோ என்ற 2 பாடல்கள் மட்டும் மீதமாக இருக்கிறது. இந்த 2 பாடல்களில் முதலிடத்து பிடிக்கும் பாடல் என்ன அப்படின்றது தான் இப்போ எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இல்லையா? எந்த பாடல் முதலிடத்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்றத 0312 775 0013 அதே போல 0312 775 111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் உலக இணைந்து கொண்டு எந்த பாடல் அப்படின்றத நீங்க தெரிவு செய்யலாம். அதே போன்று 0764 0407 1026 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். இந்த நேரம் முகநூல் வழியாக இணைந்திருக்கிறாங்க அன்பான மதிய பொழுது வணக்கம், நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். பாடல் தெரிவுகள் அத்தனையும் அருமை வாழ்த்துக்கள். இந்த வாரம் வசீகரா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற நெஞ்சம் ஒருமுறை பாடல் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிண்ணியா கொஞ்சம் கிணிந்த அசூதன் இருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான வணக்கங்களோடு கோகிலன் வாகனில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் மதிய பொழுது வணக்கங்களையும். அதே போன்று இந்த வாரம் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில் காதல் ஆரோர பாடல் தான் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான வணக்கம். இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய பாடல் நரசிம்மா திரைப்படத்துக்காக என்று அழுத்த மொழியில் இருந்து சிவா நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை சிவசர்மா, பவானி ஐயர், அதே போல அபீரா, அப்சர், ரூஹி ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் வந்து கேட்டுக்கிறாங்க. பொழுநிறைவு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பூவன் வந்திருக்கிறாங்க. இதுவேளை அகிலன் வந்திருக்கிறாங்க. இனிமையான மதிய பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஷகிலா, சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா, நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் வந்து கேட்டுக்கிறாங்க. இனிமையான வணக்கம் வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. ஐ சிவானியக்கு அன்பான வணக்கம். முதலிடத்திற்குரிய பாடல் காதல் ஆரோரோ என்று கரவர்பட்டியிருந்து மது நிகழ்ச்சியுடைந்து கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கணவர் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின், யஸ்வின் ஆகியோரும் நிகழ்ச்சியுடைந்து கொண்டு பாடல் வந்து கேட்டுக்கிறாங்க. இனிமையான வணக்கங்களோடு அனுஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. சந்தோஷமான மதிய பொழுது வணக்கம் நிகழ்ச்சி பாடல் தெரிவுகளெல்லாம் அத்தனை அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாகவும், இந்த வாரம் முதலிடத்தில் இருக்கும் பாடல் காதல் ஆராரோ என்று தொண்டை மாணாறு செல்வசிலிருந்து சுதன் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு சொல்லியிருக்காங்க. இதுவேளை அம்பாறு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக திலீப் வந்திருக்கிறாங்க. இந்த வாரம் காதல் ஆராரோ பாடல்தான் முதலிடத்தில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த பாடல்கள் எந்தெந்த இடங்களை பிடிக்க போகுது அப்படின்றத நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் இல்லையா. இப்ப நாங்கள் ஒரு இனிமையான பாடல் கேட்டு வரலாம். மொழிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது கும்கி திரைப்படத்துக்காக.

0: திரைப்படத்துக்காக டிமானின் இசையில் பாடல் ஒளி துவைகிறது. டாப்சர் நிகழ்ச்சி உடனிருக்கின்றோம். நிகழ்ச்சியுடைய இறுதி நேரத்துக்கு அப்படின்னு நாங்களும் வந்துட்டோம். இந்த வாரம் முதலிடத்து பிடிக்கும் பாடல் என்ன அப்படின்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லோருமே ஆவலோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது எனக்கும் விளங்குது. ரைட், ஓகே, இந்த வாரம் நம்ம டாப் செட் நிகழ்ச்சி இரண்டாவது இடத்துல இருக்கும் பாடல் என்ன அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்க முதலிடத்துக்கு போவோம். 2003 வெளியான ஒரு இனிமையான திரைப்படம், சூப்பரான திரைப்படம் என்றால் அது வசீகரா திரைப்படம் என்றது மிகையாகாது இல்லையா. எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த திரைப்படம் கூட. இந்த திரைப்படத்திற்குரிய எல்லா பாடல்களுமே ரொம்பவுமே ஒரு சூப்பரான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இசை ராஜ்குமாரின் இசையில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடிய நெஞ்சம் ஒரு முறை பாடல் வந்து எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். காதல் வந்த பிறகு மனதுக்குள் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களை மென்மையாக சொல்லும் ஒரு மெலடி பாடல் கூட சொல்லலாம். இந்த பாடல் தான் இந்த வாரம் நம்ம டாப் சேட் நிகழ்ச்சி இரண்டாவது இடத்தில்.
1: This week number 2.

பாட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த வாரம் 15 பாடல்கள் அப்படியே நிகழ்ச்சியில் போட்டி போட்டு கொண்டே இருந்தன. அந்த 15 பாடல்கள்ல நாங்க இப்போ முதலிடத்தில் இருக்கும் பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் முதலிடத்தில் இருக்கும் பாடல் இது. நரசிம்மா திரைப்படத்துக்காக மணி சர்மாவின் இசையில் யுகபாரதி அவர்களோட வரிகள்ல சாய் சிவம் மற்றும் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடிய ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். காதலை பார்வையாலும் வார்த்தைகளாலும் சொல்லும் இந்த பாடல் வந்து எப்போ கேட்டாலும் ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட், ஓகே. மக்களை திறந்து மொழிக்கவிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சிந்து விடைபெறுகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அத்தனை அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நாளை மாலை 6 மணிக்கு உங்கள் அனைவருமே விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் மின்காட்சலையின் காதலி அஜித் சிவானி. அதற்கு முன்பதாக தொடர்ந்தும் நீங்கள் நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக சங்கர் புஷ்பராஜ் உங்களுடன் இருப்பாங்க.

0: நன்றி சிவானி. நேர்களை அனைவருக்கும் இனிமையான மதிய நேர வணக்கம். நேர்களை போது முதல் நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 1 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: MMC ITN கேம்பஸ் JJL ஓவர்சீஸ் எடுக்கேஷன் நிறுவனத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சர்வதேச தொழில் கல்வி கண்காட்சி தற்பொழுது கொழும்பு கோல்ஃபேஸ் ஹோட்டலில் இடம்பெற்று வருகிறது. அங்கிருக்கின்ற எமது விசேட பிரதிநிதி புஷ்பநாதன் பிரசன்ன மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் பிரசன்னா.
2: வணக்கம் அக்டர். நாங்கள் இப்போது மீண்டும் உங்களை தொடர்பு ஏற்படுத்தி இருக்கின்றோம் கொழும்பு கோல்ஃபேஸ் ஹோட்டலில் இருந்து. ITN MMC கேம்பஸ் மற்றும் JJL இன்டர்நேஷனல் நிறுவனம் ஆகியன இணைந்து இலங்கை மாணவர்களுக்கு வெளிநாட்டின் உயர்கல்விக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வகையிலான சர்வதேச தொழில் மற்றும் கல்வி கண்காட்சி ICE என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் கேரியர்ஸ் அண்ட் எஜுகேஷன் எக்ஸிபிஷன் 2026 நிகழ்ந்து நேரடியாக தொடர்பில் ஏற்படுத்தி இருக்கட்டும். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல தற்போது ஒவ்வொரு நிறுவனங்களும் இங்கே வந்திருக்கின்ற ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சீனா ஆகிய நாடுகளிலிருந்து வந்திருக்கின்ற பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகள் மாணவர்களை தெளிவுபடுத்துகின்ற ஒவ்வொரு செஷன் இடம்பெற்று வருகிறது. இப்போது நியூசிலாந்துடைய பல்கலைக்கழகத்தினுடைய பிரதிநிதிகள் மாணவர்களுக்கு அங்குள்ள தொழில் வாய்ப்புகள், அங்கிருக்கின்ற கல்வி வாய்ப்புகள், அவர்கள் முன்னெடுக்கின்ற பாடத்திட்டங்கள், இருக்கின்ற பாட அழகுகள் தொடர்பான விடயங்களை பற்றி மாணவர்களை தெளிவுபடுத்தி வருகிறார்கள். மாணவர்கள் அவர்களிடம் தங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்கின்ற செஷன் இடம்பெற்று வருகிறது. இந்த செஷன் 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இடம்பெறப் போகிறது. அடுத்து 3 மணியிலிருந்து 5 மணி வரை இன்னும் ஒரு செஷன் இடம்பெறப் போகிறது. இப்போது காலை முதல் ஏற்கனவே நாங்கள் வசந்தம் தொலைக்காட்சி, வசந்தம் வானொலி, வசந்தம் டிஜிட்டல் நூறாக மக்கள் பயன்படுத்தி இருந்தோம் இந்த வேலை திட்டத்தை. அதனூடாக முன்கூட்டியே பதிவு செய்தவர்களும் அதே போல் இப்போது இதனை எங்களுடைய வசந்தம் டிவி, வசந்தம் கேட்டு, அதே போல எங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் தொடர்பான விடயங்களை பார்த்துவிட்டு அருகில் இருக்கின்ற பல மாணவர்கள் இங்கே வருகை தருவதை நாங்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் வருகை தந்து புதிதாக தங்களுடைய பதிவுகளை செய்து கொண்டு மீண்டும் அவர்கள் இந்த காட்சி கூடங்களுக்கு சென்று அங்கு வந்திருக்கின்ற பிரதிநிதிகளோடு கலந்துரையாடி தங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, கல்வி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, அதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன தொழில் தகமைகள் வேண்டும் என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை கேட்டெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சுயாதீன தொலைக்காட்சி என்பது நாட்டுக்கு தொலைக்காட்சியை அறிமுகப்படுத்திய மிகவும் அபிமானமான 47 வருடங்களை கடந்த ஒரு தொலைக்காட்சி அலைவரிசை. எனவே எங்களுக்கு இந்த ஊடகத்துறை சார்ந்த பொறுப்பு மாத்திரமல்லாமல் சமூகம் சார்ந்து கல்வித்துறை இருக்கின்ற அந்த பொறுப்பையும் நிறைவேற்றுகின்ற வகையில் தான் நாங்கள் இந்த பாரிய கல்வி புரட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த காலை முதல் கோல்ஃபேஸ் ஹோட்டலில் இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற மாணவர்கள், பெற்றோர் என அனைவரும் வருகை தந்து இது தொடர்பான முழுமையான விவரங்களை தெரிந்து கொண்டு வருகிறார்கள். சுயாதீன தொலைக்காட்சியினுடைய

0: எம்எம்சி ஐசிஎன் கேம்பஸ் மற்றும் JJLOC's Education International நிறுவனம் ஆகியன முழுமையாக இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். எனவே நீங்களும் அருகில் இருக்கிறதாக இருந்தால், கொழும்பை அண்மித்த பகுதியில் இருக்கின்றவராக இருந்தால், இப்போதுதான் இந்த விடயம் உங்களுக்கு தெரிய வந்தது என்றால், இவ்வரையில் இருந்து நேரடியாக நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் பற்றிய ஆலோசனைகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாத இருக்கும். எனவே மீண்டும் இன்னும் சில விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மாலை 5 மணி வரை தொடர்ச்சியாக இந்த கண்காட்சி இடம்பெற போகிறது. அது தொடர்பான மேலதிக தகவல்களோடு மீண்டும் சந்திக்கலாம். அஸ்கர், நன்றி. நான் பிரசன்னா,
1: நன்றி.
0: ஹோட்டலில் இருந்து
1: நன்றி பிரசன்னா. உலக மதுவிலக்கு தினத்தை முன்னிட்டு இன்று நாடு தழுவிய இறுதியில் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என இலங்கை மதுவரை திணைக்களம் அறிவித்துள்ளது. ஆண்டுதோறும் அக்டோபர் 3ஆம் தேதி சர்வதேச மதுவிலக்கு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. மதுபான பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், மது பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது அல்லது முழுமையாக தவிர்ப்பதை ஊக்குவிப்பதுமே இந்த நாளின் முதன்மையான நோக்கமாகும்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
1: மேற்கு கரையில் பலஸ்தீனியர்களின் வீடுகளுக்குள் இஸ்ரேலிய குடியேறிகள் அத்துமீறி ஒலிவ் அறுவடை பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன், ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய ராணுவத்தினரதும் குடியேறிகளினதும் கைது நடவடிக்கைகள், ராணுவ சோதனைகள் மற்றும் சொத்துக்கள் இடிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. மத்திய மேற்கு கரையில் ரமலாவுக்கு வடகிழக்கு அமைந்துள்ள அல் முகையர் கிராமத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தினரின் பாதுகாப்புடன் குடியேறிகள் பலஸ்தீனர்களின் வீடுகளுக்கு அருகிலுள்ள பகுதிகளுக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அங்குள்ள செய்தியாளர்கள் தெரிவித்திருந்தனர். இதேவேளை நஃப்லஸ் ஆளுநர் பிரதேசத்துள்ள ஃபீட்டா நகரில் அல் ஜஹ்ரா பகுதியில் ஒளி அறுவடை பணிகளில் ஈடுபட்டிருந்த பலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேலிய குடியேறிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: வணத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.

விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வ

0: நம்ம சூப்பரான அமைச்சர் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். நீங்க இப்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸோட அப்படியே ஐக்கியமாகலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம அப்படின்னாலே ஒரு வாரம் ரெண்டு மணித்தியாலம் இலங்கை கலைஞர்களின் பாடல்கள் அல்லது சுயாதீன இசை கலைஞர்களின் பாடல்கள் அப்படியே அள்ளி எடுத்து கொண்டாந்து உங்களுக்கு ஆதரவு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஏராளமான பாடல்கள் இருக்குது. கடந்த வாரம் கேட்டிருந்த ஒரு சில பாடல்களை நான் அப்படியே எடுத்து வைத்திருக்கிறேன், அந்த பாடல்களும் வரும். அதிலே சில நம்மளோட எய் மனகுருன் அவர்களோட ஒரு பாடல் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் ரிக்வஸ்ட் இருக்குது, அந்த ரிக்வஸ்ட்லாம் அப்படியே அடுத்தடுத்து வரும். நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பாடல்கள் வேணும், இலங்கையிலேருந்து இந்த மாதிரியான நிறைய பாடல்கள் நாங்கள் கேட்டிருந்தோம், பட் இப்போ அந்த பாடல்கள்லாம் கேட்க கிடைக்கல, எங்களுக்கு அந்த பாடல் மீண்டும் வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், டக்குனு இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. 0312 2 0 0 1 அல்லது 0312 2 7 5 11 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி சொன்னால் 0706 0407 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு என்ன பண்ணலாம், டக்குனு பாட்டு பாட்டோட லிங்க் இல்லை டாக்குமெண்ட்டாக அனுப்பி வச்சிட்டீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் தகவல்களோடு, சரியா? அப்படியும் இல்லையா டக்குனு ஃபேஸ்புக் போங்க, அங்கே போனீங்கன்னு சொன்னால் வசந்தம் பேஜில் நம்ம இட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே என்ன பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்களோடு உங்களுக்கு பிடித்தமான ஆர்டிஸ்டோட பாடல்களோட ரிக்வஸ்ட் கூட தந்துட்டீங்கன்னு சொன்னால் வருகிற வாரங்களில் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து உங்களுக்கு தரதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன்.
1: சல்லா கடே சாத் சப்ப கட்டுக்கு சப்ப கொட்டுற மட்டன் தட்டுற கடே சாத் குட்டுத்த காசுக்கு மேல குபுற வேலை பக்கற படேல் பார்ட்டி அரைச்ச மாவை அரைச்ச டிக்கலாம் அடிச்ச காத்த நிக்கிது சேர்த்து கரன்சி நோட்டில்.

0: 92.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
5: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். வசந்தம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நம்ம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறோம். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க என்ன பண்ணும், என்ஜாமி அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்கணும், புரியுது? அப்பதான் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து போய் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். சோ நீங்களும் இணைந்து கொள்ளுங்க நம்ம நிகழ்ச்சியோட. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அல்லது இலங்கை பாடல்கள் உங்களுக்கு தரதுக்காக ரெடியா இருக்கும். மழை ஏற்படுத்துங்க 0312-775-001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா 0706-0407-126 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க மருதுமணிலிருந்து அப்துல் நாசிர். வணக்கம்.
1: ஹலோ, வந்துக்கினி அறிவிப்பாளர் சங்கர் சேர் அவர்கள், நான் மருதமணி. அப்துல் நாசிர்.
0: அப்துல் நாசிர் எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன் சார். உங்களை போல் அருமையான பாடல்கள் நமது பாடல்.
0: நீங்களும் ஒரு பாடல் கேட்டிருந்தீங்களே கடந்த வாரம், அடுத்த வாரம் பாபு ஜெயகாந்தன் அவர்கள் பாடின வருஷன் ஒன்று இருக்கு, கள்ளுக்கடை பக்கம் போகாதே. அந்த பாடல
1: யாரெல்லாம்
0: எடுத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடலை கேட்பதற்கு மருதமணி ராசி, வசந்தம் ராசி, என்றென்றும் மற்றும் கடை புகாரி, முனவர் டீன், பைசிக்கிள் கடை வாசனை.
0: சரி சரி, எல்லாரும் எடுத்துக்கலாமா?
1: ஆமா
0: சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. சோ உங்களுக்கு அடுத்து வந்து கள்ளுக்கடை பக்கம் போகாதே பாடல் இருக்கு. இது வந்து பாப்பிசின் இளவரசர் அப்படின்னு எல்லாரையும் பெருமையா சொல்லக்கூடிய பாபு ஜெயகாந்தன் அண்ணா அவங்களோட வேர்ஷனோட தான் இந்த பாடல் வரப்போது. சோ போன வாரமே இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப அப்துல் நாசிரும் அதே பாடல் வேணும் அப்படின்னு கேட்டதுனால உங்களுக்காக வருது அந்த பாடல்.

0: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. நாடு முழுவதும் 102.6 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
1: பறக்குதா?

நம்ம நிகழ்ச்சியோட ரொம்ப சூப்பரா இணைந்திருக்கிறோம். இலங்கையில் இத்தனை காலம் வந்த பைலா பாடல்களை ஒன்று இணைத்து ஒரு பைலா மேஷப் கொடுத்துருந்தார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாபு ஜெயகாந்தன் அவர்களோட மேஷப் தான் அது. அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பாடல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா தரதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பாடல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே ஒரு நைட் டைம் பார்ட்டியில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா அந்த மியூசிக் வந்து அந்த மாதிரி இருக்குது. நாம் வந்து இந்த சிலோன் பைலா அப்படின்னு மற்றவங்க வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, நாம் வந்து இந்த ஸ்ரீலங்கன் பாப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். பட் எது எப்படி இருந்தாலுமே கேட்கும்போது ஜாலியாக இருக்கு இல்லையா. இப்போ என்ன தான் எலக்ட்ரோ மியூசிக்லாம் வந்து சூப்பரான பாடலாம் போட்டு ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்தாலும் அந்த பழைய பாடலை கேட்கும்போது வர்ற அந்த வைப் இருக்குல்ல, உண்மையிலும் இதுதாங்க வைப். இப்போ வர்றதெல்லாம் வைப் கிடையாது சரியா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இணைந்து கொள்ளுங்க. 0112 2775 0001 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிறவங்களோட தொலைபேசிலக்குங்களுக்கு அப்படியும் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுங்கள், டக்குனு ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு போங்க, போயிட்டு இந்த நம்பரை சேவ் பண்ணி டக்குனு ஒரு மெசேஜ் தருங்க. 0106 0407 1026 அப்படிங்கிறத எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் அப்படியும் இல்லையா. டக்குன்னு என்ன பண்ணலாம், ஃபேஸ்புக் போங்க. ஃபேஸ்புக் போயிட்டு ஃபேஸ்புக் பேஜுக்குள்ளே போங்க. அங்கே போயிட்டு வசந்த எஃப்எம் பேஜுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அங்கே நம்மைக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே என்ன பண்ணலாம், நீங்கள் சூப்பராக உங்களோட கமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து டைப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு நானும் அவளாக காத்துட்ருக்கேன். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆரம்பதி இதே ரத்னம் அவங்க வந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் சகோதரா, நம்ம இட்ஸ் நிகழ்ச்சி வந்து கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் இணைந்திருக்கிறதா வந்து அவரை இணைத்துக்கொள்ள சொல்லி சொல்லியிருக்காரு. சூப்பரான பாடல் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அன்பான மதிய நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி அக்கறை பெற்ற பப்டையில நிசார் வந்திருக்காங்க. ஆயினா நான் பண்டாரிலிருந்து பிரசாந்த் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்டாரில் எப்படி இப்போ இருக்கு, மழை பெய்யுதா? அடுத்தாக வணக்கம் நண்பா, எனக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சகோதரன் புஷ்பராஜா ராஜா வந்து புனிதா அவர்களின் தனுஷியா அவங்க அம்முன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்களாம் சரியா. அவங்களுக்கு வந்து 13வது பிறந்தநாளாம். ஹட்டன் போடேஸ்ல தான் அவங்க பிறந்தநாளை கொண்டாடுறாங்களாம். வெகு விமர்சையா வாழ்த்துறவங்க வந்து குடும்பத்தில் இருக்க அனைவரும் வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமா மாமி சித்தி சகோதரர் அஜய் விராஜ் பிரதீப் தர்ஷன் பிரதீஷா மற்றும் நண்பர்கள் வாழ்த்துறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம இட் சார்பாக வசந்த எஃப்எம் சார்பாக அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நான் எட்டியாந்தொடை கராகுட வடைத்தட்டு ஃபைசர் சொல்லியிருக்காரு. ஆஹா, நிகழ்ச்சி அருமையாக இருக்கா, நானும் வசந்தத்தை சத்தமாக கடையில் போட்டிருக்கேன். ஐயோ வடைத்தட்டெல்லாம் சொல்கிறீங்களே, இப்போயே பசிக்குது நமக்கு. பாடல்கள்லாம் அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னையும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளவத்தையிலேருந்து நந்தகுமார் வந்திருக்கிறாரு. அன்பான மதிய நேர வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு செல்லதுரை நந்தகுமார் அவங்க. ஆய் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு பலங்கொடையிலிருந்து குமாரி மதிய நேர வணக்கத்தோடு இணைந்திருக்கிறாரு. ஹட்டன் நவீன் வணக்கம் சொல்லி மலையில தான் நனைஞ்சிக்கிட்டு இருக்காரா இவர். எனக்கு தெரிஞ்சு விடியிலிருந்து மலையிலேயே நனைஞ்சிட்டு இருக்காரு. யார் இவர், நானேவிலிருந்து அருணசுதன் வந்திருக்காரு. அகரப்பட்டிலிருந்து ஃபைரூஸ் மற்றும் ரசானா வந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சி நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்மடுவையிலிருந்து மனோ வந்திருக்கிறாரு. மதிய நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் செங்கலடியிலிருந்து சகிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. அன்பான இனிய மதிய நேர வணக்கம் ஆர்ஜே சங்கர். பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி கமெண்ட் பண்ணுறதோ உங்களுக்கு பிடித்தவன பாடலையும் தந்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பாடல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. அடுத்ததான் உங்களுக்கு வரப்போது முதல் முறை பார்த்தேன் பெண்ணு அப்படின்னு ஒரு சாஃப்டான ஒரு மெலடி. இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஐபி லீ அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பேராதனியை வந்து இடமாக கொண்ட ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒருவர். சூப்பரான ஒரு பாடலுங்க. இந்த பாடலை கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்து இங்கே இலங்கையில் வந்து சிங்கள பாடல்கள் எல்லாமே கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இது எந்த சிங்கள பாடல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பொதுவாக சிங்கள பாடல்கள் தான் தமிழ்லேருந்து இன்ஸ்பயர் ஆவாங்க. பையன் என்ன பண்ணியிருக்காரு, சிங்கள பாடல்லேருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. கேட்டுட்டு வரலாம்.

எல்லையில்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரம் நிகழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரியும் சுயாதீன இசை கலைஞர்களின் பாடல்கள் அல்லது இலங்கை கலைஞர்களின் பாடல்களை உங்களுக்கு எடுத்து தரும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மிக முக்கியமான ஒரு பாடல் ஒன்று வரப்போகிறது. இலங்கையில் வந்து போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான திரைப்படம் ஒன்று வந்து தயாராகி வெளியாகி இருக்கு. அந்த திரைப்படத்திலிருந்து தான் ஒரு பாடல் வரப்போகுது. முட்டக்கண்ணு அப்படிங்கிறது தான் அந்த திரைப்படத்தினோட பாடலோட பேர். ஸோ இந்த பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவன் மதீசன் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. யார் எழுதியிருக்கிறா இந்த பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கான கவிஞர்கள் இருந்து நமக்கு கவிஞர் நம்மளோட பொத்துவில் அஸ்மினா அவங்க தான் இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த பாடலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டக்கண்ணு. திரைப்படத்தினோட பேர் போராட்டம். உங்களுக்காக வருது, கேட்டுட்டு வரலாம்.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: MMC ITN கேம்பஸ் JJL ஓவர்சீஸ் எடுக்கேஷன் நிறுவனத்துடன் இணைந்து முன்னெடுக்கும் சர்வதேச தொழில் கல்வி கண்காட்சி கொழும்பு கோல்ஃபேஸ் ஹோட்டலில் தற்போது இடம்பெற்று வருகிறது. அது தொடர்பான மேலதிக தகவல் கூட இணைந்து கொள்கிறார் புஷ்பநாதன் பிரசன்னா. வணக்கம்.
2: வணக்கம் அக்கர், நேரில் அனைவருக்கு முன்பான வணக்கம். நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்கிறோம் கொழும்பு கோல்ஃபேஸ் ஹோட்டல் வளாகத்திலிருந்து. ITN MMC கேம்பஸ் மற்றும் JJL ஓவர்சீஸ் எடுக்கேஷன் இன்டர்நேஷனல் நிறுவனம் ஆகியன இணைந்து இன்று காலை முதல் முன்னெடுத்து வருகின்ற இன்டர்நேஷனல் கரியர் அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்போ 2026 கண்காட்சியில் வந்து இணைந்திருக்கின்றோம். இன்று நாள் முழுவதும் இந்த கண்காட்சி அதே போல தொழில் வழிகாட்டல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகளவில் பிரபல்யமான பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகள் இங்கே வரவேற்கிறார்கள். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சீனா ஆகிய நாடுகளிலிருந்து 10 பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்று காலை முதல் வெளிநாடு சென்று கல்வி கற்பதற்கான ஆர்வத்தோடு இருக்கின்ற எங்களுடைய மாணவர்களை தெளிவுபடுத்துகின்ற வேலை திட்டங்களையும், அதே போல ஒவ்வொரு தனித்தனியான பல்கலைக்கழகங்களும் தனியான செஷன்களை நடத்தி அங்கு அவர்கள் கல்வி கற்க வருகின்ற போது அவர்களுக்கு தேவையான விஷயங்கள், அவருடைய டாக்குமெண்டேஷன், அவர்களுக்கான நீட் என்னென்ன விடயங்கள் தேவைப்படுகின்றன, அடுத்து மெடிக்கல் அவருடைய மருத்துவ சான்றிதழ் வாரத்திற்கு அங்கு வருகின்ற போது எவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், போகின்ற மாணவர்களுக்கான பாதுகாப்பாக தங்குமிடங்கள், அவர்களுக்கான உணவு வசதி, அவர்களுக்கான தேவைகள், கல்வி கற்பதற்கான பல்கலைக்கழகம், அதற்கான சூழல் என்று இருக்கின்ற ஒரு இருந்து வெளிநாட்டுக்கு சென்று கல்வி கற்க போகின்ற ஒரு மாணவனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அவற்றுக்கெல்லாம் தீர்வுகளை வழங்குகின்ற வகையிலான ஒவ்வொரு செஷன் இடம்பெற்று வருகின்றன. தற்போது இன்னும் ஒரு செஷன் ஆரம்பமாக இருக்கிறது. JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன் எஜுகேஷன் நிறுவனத்தினுடைய செஷன். இவர்கள் சீனாவுக்கு பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு மாணவர்கள் செல்கின்ற போது அங்க இருக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள், தங்குவதற்கான ஏற்பாடுகள், அவர்களுக்கான டாக்குமெண்டேஷன், என்னென்ன விடயங்கள் தேவைப்படுகின்றன போன்ற விடயங்களை அவர்கள் தற்போது தெளிவுபடுத்தியுள்ளார். காலை முதல் ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டிருக்கின்ற 3 பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகளும், நியூசிலாந்து இருந்து கொண்டிருக்கின்ற 4 பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகளும், சீனாவிலிருந்து வருகின்ற 3 பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகளுமாக தனித்தனியாக செஷன்களை நடத்தி மாணவர்களையும் வந்திருக்கின்ற பெற்றோரையும் தெளிவுபடுத்துகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார்கள். வெற்றிகரமாக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் இலங்கைக்கு தொலைக்காட்சியை அறிமுகப்படுத்திய தொலைக்காட்சியின் தாய் வீடான சுயாதீன தொலைக்காட்சி இன்னும் ஒரு படி மேலாக சென்று சாதாரணமாக 4 நடக்கின்ற விடயங்களை அறிக்கையிடுவது, செய்தியாக தருவது, நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு மேலாக தொலைக்காட்சியின் கலாச்சாரத்தை இன்னும் ஒரு கட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற முயற்சி தான் இலங்கையில் இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பது. எனவே சர்வதேச அளவில் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்க விரும்புகின்ற மாணவர்களுக்கான ஒரு உறவு பாலமாக இருந்து அங்குள்ள பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகளை இங்கே கொண்டு வந்து இங்கே ஆர்வமுள்ள மாணவர்களை அழைத்து வந்து அவர்களை ஒரு இடத்தில் வைத்து அவர்களை சந்திக்கு வைப்பதற்கான முக்கியமான ஒரு கடமையை செய்திருக்கிறது. இதன் போது பல்வேறு மாணவர்கள், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தொடர்பான எதிர்பார்ப்பு நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஆர்வத்தோடு வந்ததை நாங்கள் காணக்கூடியது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த நிகழ்வானது இலங்கை ஊடகத்துறை வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு நிகழ்வு. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு, குறிப்பாக வசந்தம் டிவி, வசந்தம் FM, ITN தொலைக்காட்சியில் அக்கண்ட வானொலி,

0: ITN டிஜிட்டல், ITN இவன்ட், எம்எம்சி, ITN கேம்பஸ் என்று எங்களுடைய ITN மேக்ஸ் என்று சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வளையம் பெறுகின்ற இந்த அத்தனை பகுதிகளுக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலான ஒரு புதிய ஊடக அத்தியாயத்தை, சமூக பொறுப்பான ஒரு விடயத்தை ஊடகங்கள் இதனையும் கடந்து செய்யலாம் என்ற ஒரு முன்னுதாரணமான செயற்பாட்டை இன்று முன்னெடுத்திருந்தது, வெற்றிகரமாக இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த திட்டத்தினூடாக நடைபெறுகின்ற மாணவர்கள் தொடர்பான விவரங்களையும், அவர்களுக்கு கிடைக்கின்ற வசதிகள் மற்றும் ஏனைய கல்வி நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களையும் தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இன்றைய நாளில் இன்டர்நேஷனல் கரியர் அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்போ 2026 கண்காட்சி மற்றும் கல்வி ஆலோசனை இந்த நடவடிக்கையானது வெற்றிகரமாக கொழும்பு கால்ஃப் பேசுவதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, இடம்பெறுகிறது என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். இதனூடாக அநேகமான மாணவர்கள் நன்மை அடைந்திருக்கிறார்கள். எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, சுயாதீன தொலைக்காட்சி மீது மக்கள் வைத்த நம்பிக்கையை இங்கே வந்து வருகை தந்த மாணவர்கள் பெற்றோர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது, அதிக அளவானோர் இன்னும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதே போன்று சமூக பொறுப்போடு ஊடகத்துக்கு மேலாக சென்று நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் நிறைய இருக்கிறது. அதை ஒன்றை ஊடகத்துறைக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கிறது சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு என்ற பெருமையோடு நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். கொழும்பு காளிமுகத்தில் அமைந்திருக்கின்ற கால்ஃப் பேஸ் ஹோட்டலில் இருந்து வசந்தம் செய்திகளுக்காக புஷ்பநாதன் பிரசன்னா. நன்றி சார்.
1: நன்றி பிரசன்னா. இலங்கையின் மேல், வடமேல், மத்திய, சப்ரகமுக, ஊவா, தென் மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் மன்னார் மாவட்டத்துக்கும் கடுமையான மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவை திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று முற்பகல் 11:30 வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவித்தல் இரவு 11:30 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடப்பட்ட மாகாணங்கள் மற்றும் மாவட்டத்தின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்பதோடு கடுமையான மின்னல் தாக்கமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: பிரேசிலில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு சில தினங்களில் உள்ள நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் பிரேசிலில் உள்ள தங்களது ராஜதந்திர மற்றும் தூதரக சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. பிரேசில் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் அங்குள்ள அமெரிக்க தூதரகம் தனது நேரடி சேவைகளை இடைநிறுத்தியுள்ளதுடன் தூதரக அதிகாரிகளின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதேபோல் ஆஸ்திரேலிய தூதரகமும் தனது பணிகளை தற்காலிகமாக மூடியுள்ளது. எமது அடுத்த மடித்தள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ஏய் போடா.
1: நம்ம சிங்கிள்ஸோட ரொம்ப சூப்பரா இணைந்திருக்கும் குமர்பேட்டை குமர்பேட்டை அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு பாடல் ஒண்ணு கேட்டு வந்திருந்தோம் இல்லையா. இது யாரோட பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ நிர்மலன் அவர்களோட இசையில தான் இந்த பாடல் வந்துச்சு. சூப்பரான ஒரு பாடலுங்க. ஆடியோ எவ்வளவு வைபா இருக்கு அதே அளவுக்கு இந்த வீடியோ வைபா இருக்கும். டைம் கிடைச்சா போய் பாருங்க. பாட்டு பேரு குமர்பேட்டை. சரி, நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா டக்குனு என்ன பண்ணுங்க, அலைப்பு நேற்படுத்துங்க 0312 75 0 0 3 அல்லது 0312 75 111 அப்படிங்கிறது எங்களோட தொலைபேசி இலக்கங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா 0716 0407 அப்படிங்கிறது எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம். அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்க வந்து ரிக்வஸ்ட்டுக்காகவே வச்சுக்கலாங்க. உங்களுக்கு வந்து இந்த பாடல் வேணும், இந்தந்த இலங்கை பாடல்கள் எனக்கு வேணும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாடல்களை வந்து லிங்க் தகவல்களோட அனுப்பிச்சு வச்சிருங்க. அப்படி இல்லைனா நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இனிபெண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கலாம் இலங்கையில, அவங்களோட பாடல்களில் கூட ஆடியோ வடிவில் நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த வாரங்களில் அதையும் எடுத்து தரதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கிறோம். இப்ப குமர்பேட்டை வந்துட்டு போனதுனால நாம அடுத்து கூட்டிட்டு வர போறது வந்து சுண்டு கூலி பூவே. சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வரலாம்.

0: 102.6 உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன் powered by ITN.
1: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
2: எங்கேயும் எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM

0: நம்ம சூப்பரா நம்ம நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம் வவுனியா பொண்ணு அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைப்பு ஏற்படுத்துங்க 0311 2 0 3 2 0 1 2 0 3 2 0 1 அப்படிங்கிறங்களோட தொலைபேசிகளுக்கு எங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் 0 7 6 0 4 7 102 அப்படிங்கிறங்களோட வாட்ஸ்அப்லக்கு தினோட கூட இணைந்து கொள்ளலாம். இப்போது வந்திருக்காரு மாத்திரையிலேருந்து சிவமூர்த்தி. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் தலைவரே,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கோம். நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். மாத்தல எப்படி இருக்கு?
1: மாத்தல சும்மா மலை ஓரமா மழை காத்து வீசி கொண்டு காத்து கொண்டு வீசி கொண்டு மலை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கு.
0: அப்படியா? ஒரே அதகலம் பண்ணிட்டு இருக்கு அப்ப மலை இல்லையா?
1: மலைகள் பண்ணிருக்கோம். மக்களே கவனமா இருங்கோ,
0: ரொம்ப கவனமா இருக்கணும்.
1: கண்டிப்பா.
0: ஆமா சொல்லுங்க பாக்கலாம். மாத்தல சிவமூர்த்திக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு
0: பட்டு மாமிய பட்டு மாமிய கண்டிப்பா தரேன் உங்களுக்கு.
1: பட்டு
0: மாமி இல்ல சின்ன மாமி என்ன சொல்றாங்க? சிவமூர்த்தி யாரெல்லாம் விடுத்துக் கொள்ளலாம் பாடலுக்காக?
1: வெள்ளத்தகஸ்தே அதிர்ஷ்ட அனுசுவால் திலகர் ஜனா, அதே போல நடராஜா இந்திராணி, குறித்துல இருக்கும் வசந்தி, அதே போல இந்தியாவில இருக்கும் எங்க இப்ப அவங்க போயிருக்காங்க, இந்தியா போயிருக்காங்க
0: சிவமூர்த்தி கேட்ட மனோகரன் அவர்களோட பட்டு மாமி வருது கேட்டுட்டு வரலாம்.

0: எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில்

FM. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் சத்யராஜ். இது அண்ணா நகர் முதலாவது தெருவில் இருந்து வராங்க மெதுவா மெதுவா.

0: ரொம்ப சூப்பரான அமைச்சி கட்சியில் இணைந்திருக்கிறோம். சூப்பரான பாடல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க பருத்தி துறையில இருந்து அருள்மொழி. வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க அருள்மொழி?
1: கோபித்தோட்ட
0: முதலாளி கடவுளே துணை யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: நன்றி
0: அருள்மொழி கால் பண்ணதுக்கு.

0: பிர்லா ஆனந்த். நமது வசந்தம் FM 102.6 102.8.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன்.
2: Powered by ITN. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன்

நமசுபிரமே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். மண்டோதிரி அப்படிங்கிற பாடல் தான் கேட்டு வந்திருந்தீங்க. இது அஸ்லபாயன் ஹைட் காட்டி பண்ண பாடல். இது அஸ்லபாய் அப்படிங்கிற ஒரு வந்து பேராதனியைச் சேர்ந்த நம்மளோட முஸ்லீம் சகோதரர். ஹைகாடி அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேஷன்ல தான் இந்த மண்டோதிரி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாடல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நிகழ்ச்சி முடிவடைகிற நேரத்துக்குள்ள நாங்கள் நெருங்கி வந்து விட்டோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறவங்க யார் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் இருக்கவங்களை சேர்த்துட்டு அப்படியே போக போகிறோம். குறிஞ்சங்கண்ணிலேருந்து அசூர்தீன் வந்திருக்காங்க. சந்தோஷமான மதிய நேரம், வணக்கம் சங்கர் சார், நிகழ்ச்சியை சிறப்பாக செய்கிறீங்க, பாடல் தொகுப்பு அருமை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரவீந்திர நீர்கொழும்புலேருந்து வந்திருக்காங்க. மதிய நேரம் வணக்கங்களோட தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் வந்திருக்கிறாரு. அன்பான மதிய நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் பசரையிலேருந்து தம்பிராஜா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்னை இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தொண்டவனார் செல்வசந்தி சுதன் வந்திருக்கிறாரு. ஸோ இன்னைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமையிற்சி நிகழ்ச்சி முடிச்சிருக்கலாம் போகிறேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சரியா, அதுக்காக வந்திருக்காங்க நம்மளோட ஸ்ரீ ஷூபி வந்திருக்காங்க கலையகத்துக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பாடலோடு விடைபெற போகிறேன். ஸோ விண்கலம் பாடலோடு நானும் விடைபெற்று போக போகிறேன் என்று உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சி உங்களாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க மக்களே. பாய்.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான போலீஸ் நடவடிக்கைகளின் கீழ் 26,794 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகளின் போது சந்தேகத்தின் பேரில் 409 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 28 பேர் குற்றச் செயல்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நீதிமன்றப்படியான பிறப்பிக்கப்பட்டிருந்த 342 பேரும் திறந்தபடியான பிறப்பிக்கப்பட்டிருந்த 232 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 327 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 110 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பாக 4,786 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேசிய உரிமை வேலை திட்டத்தின் கீழ் ரம்புக நோயா மகாபலி வளைய விவசாயிகளின் காணி உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் பதிகத்தலாப விவசாயிகளுக்கு 105 காணி உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மகாபலி வளைய மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரம், பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் எதிர்கால அபிவிருத்தியை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் மகாபலி மறுமலர்ச்சி வாரத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக பதியத்தலாப பிரதேச விவசாயிகளுக்கு காணி உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு பிரதி அமைச்சர் அரவிந்த் சேனர் தலைமையில் நடைபெற்றது.
0: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
1: துபாயிலிருந்து டெல் அபிவ் நோக்கி பயணித்த துபாய் ஃபிளை 1073 வானூர்தியின் காக்பீட் தொடர்பான சம்பவம் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணையின் மூலம் உண்மையான காரணங்களை தெளிவுபடுத்த முடியும் என துபாய் ஃபிளை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கைத் அல் கைத் தெரிவித்துள்ளார். கடந்த புதன்கிழமை முதன்முறையாக இந்த பாதுகாப்பு சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், வானூர்தியில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக பல கேள்விகள் எழுந்துள்ளதை தாம் அறிந்துள்ளதாக கூறியுள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் தலைமையில் முழுமையான அதிகாரப்பூர்வ விசாரணை தற்போது நடைபெற்று வருவதாகவும் அதற்கு துபாய் ஃபிளை முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பவத்துக்கு பின்னர் வானூர்தியை பாதுகாப்பாக தரையிறக்கிய இந்திய விமானி இஸ்மித் மச்சார் உள்ளிட்ட விமானிகள் மற்றும் வானூர்தி பணியாளர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

நேயர்களும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மீண்டும் ஒரு சனிக்கிழமையில உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் கூட சும்மா சூப்பரான சாங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நானும் வந்திருக்கேன் உங்களை சந்திக்க. என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. அதாவது மோதி விளையாட்டுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாடல்களுடைய இடைவரியை வச்சு அதனுடைய முதல் வரி என்ன அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. அது மட்டும் இல்லாம கால் பண்ணி பேசணும். கால் பண்ண வேண்டிய இலக்கு 03-2-7-5-0-0-3-க்கு, அதேபோல 03-2-7-5-1-1-1-1-க்கு. அது மட்டும் இல்லாம எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் மூடாகவும் நீங்க எந்தெந்த பாடல்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றத எங்களுடைய வாட்ஸ்அப்பகமாகவும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 07-6-0-47-102-6 என்ற இலக்கம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: மோதி விளையாடு நிகழ்ச்சி நடந்திருக்கோம். இப்ப என் கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: பாடல்
0: கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?

0: இது என்ன பாடல்?
1: இந்த பாடல்னா மனசுல இருக்க வர மாதிரியான அந்த இது அருள் படத்துல பாடல்னா நினைக்கிறேன்.
0: என்ன படம்?
1: அருள் அருள்
0: இல்லையே, அந்த படம் இல்லையே.
1: இன்னொருக்கா போட்டுங்களா?
0: ஓகே கேளுங்களேன்.

0: இது என்ன பாடல்?
1: பாடல் மனசுல இருக்கு, அடி இன்னும் இருக்கு வாய்ப்பு கொடுப்போமே.
0: ஓகே ஓகே, அடுத்த பாடல் யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: அன்பான அனைத்து வசந்த சொந்தங்களும் முக்கியமா உங்களுக்கு வாய்ப்பு, நன்றி. வணக்கம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: மோதி விளையாடு நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். நேரம் மாலை 3:20.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: பொருளாதாரமும் பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, நான் தோப்பூர் செல்வனார் முஹைதீன்.
0: வணக்கம் வணக்கம் முஹைதீன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். அக்கா எப்படி சமாளிக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் முஹைதீன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நேர்ச்சியோட கேட்டு வந்து அப்படியே இருக்கிறேன்.
0: அப்படியா, ஓகே ஓகே முஹைதீன். சாப்பிட்டீங்களா?
1: ஓ சாப்பிட்டேன்.
0: ஓகே முஹைதீன், அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடலை கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே கேளுங்க.
2: கொண்டு ஊசி நாம் போடலாம்,
0: இது என்ன பாடல்?
1: அக்கா பாடல் விளங்கியல.
0: விளங்குது இல்லையா? அடடா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே, இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாமா? ஓகே, அடுத்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: நம்ம மஜித் நானா, பரத்தூர் அருள்மொழி, வத்தல் ஐயா கான, தோப்பூர் ஹனிவாசர், முகமது மஜான் செல்வனார், அனைத்து உள்ளங்களுக்கும் முக்கியம் உங்களுக்காக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தேரத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்த மது வந்திருக்காங்க. வணக்கம் மது.
2: வணக்கம் அக்கா.
1: வணக்கம் வணக்கம் மது, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மது. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: அக்கா நான் இப்ப கொழும்பு வந்திருக்கேன். கணவர் மலையா இருக்கு அக்கா.
1: அப்படியா? ஓகே ஓகேமா, ரொம்ப பத்திரமா போயிட்டு வாங்க சரியா?
2: ஆ அக்கா.
1: ஓகே, சாப்பிட்டீங்களா?
2: ஆ அக்கா சாப்பிட்டீங்களா? அக்கா
1: நான் சாப்பிட்டேம்மா. ஓகே, பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
2: ஆ ஓகே அக்கா போ.
1: ஓகே கேளுங்க.
3: செஞ்ச காரியம் ஒன்ன தப்ப போனதே, என் தாமிர வர்ணி தண்ணி எப்போ உப்பா போனதே.
1: இது என்ன பாடல்?
2: மர்சா அக்கா பேசுறது.
1: என்னமா?
2: மர்சா ஒருத்தடிக்க பேசுறீங்க.
1: ஓகே கேளுங்க.
3: செஞ்ச காரியம் ஒன்ன தப்ப போனதே, என் தாமிர வர்ணி தண்ணி எப்போ உப்பா போனதே.
1: இது என்ன பாடல்? தெரியலையா? அடடா, இந்த பாடல் தெரியலையா? இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்காம வேணும்னா நான் ஒரு க்ளூ ஒன்னு தரவா? ஓகே, இது ஒரு விஷாலுடைய திரைப்படம். ஓகே ஓகே, அது என்ன பாடல்னு பாத்துடலாமா? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே
3: கேளுங்க.
1: இந்த பாடல் தான் அந்த பாடல், இப்ப ஞாபகம் வருதா உங்களுக்கு? ஓகேம்மா, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் இருக்காங்க கேட்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
2: ஓகே அக்கா, நன்றி.

0: முன்னிலை சோசலிச கட்சியினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் எதிர்ப்பு பேரணி காரணமாக பொரளி பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையை நோக்கி இந்த பேரணி நகர்ந்து வருவதால் பொரளியை சூழ உள்ள பிரதான வீதிகளில் வாகன போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாரதிகள் மாற்றுப்பாதையை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சீகிரியா பலுட்டாவ பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் கிம்பிச பகுதியைச் சேர்ந்த 77 வயதுடைய முதியவர் என போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஆரம்பிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜோர்டான் பள்ளத்தாக்கில் உள்ள ராஸ் அல் அஹ்மர் பகுதியில் இஸ்ரேல் அமைத்து வரும் ராணுவ தடுப்பு சுவர் காரணமாக அங்கு வாழும் பாலஸ்தீனிய பெடோயின் சமூகத்தினர் குடிநீர், கால்நடை தீவனம், மருத்துவம் மற்றும் கல்வி வசதிகள் இன்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலால் கிரிம்ஸ்டன் த்ரெட் என அழைக்கப்படும் இந்த தடுப்பு சுவர் வடக்கு ஜோர்டான் பள்ளத்தாக்கு வழியாக சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் ராணுவ வீதிகள், அகழிகள் மற்றும் மண்மேடுகள் உள்ளடங்குகின்றன. இந்த கட்டுமான பணிகளால் அப்பகுதியில் உள்ள குடிநீர் கிணறுகள், நீர் விநியோக குழாய்கள் மற்றும் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எமது அடுத்த மணித்தியாள செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: நூற்றி இரண்டு தசம் ஆறு வரிசையில் வசந்தத்தின் மோதி விளையாட்டு நிகழ்ச்சி நடந்திருக்கோம். இப்ப என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஹரோல் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
1: யாருக்குன்றதுனா
0: பிறந்த நாள்
1: கல்முனை பாண்டிருப்பு அரிச்சுடர் வீதியிலே இருக்கின்ற இந்து இன்று தனது பிறந்த நாளை தனது சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இவரின் கணவர் ராசானந்தம், மகன்மார், மருமகள்மார், வீரப்பிள்ளைகள் மற்றும் உத்தரார் உறவினர்கள் அனைவரும் இந்துவை சிறப்பாக இறை அருளோடு வாழ வாழ்த்துகிறார்கள்.
0: நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்கள் சொன்னோம்னு சொல்லுங்க. சரியா,
1: நன்றியா.
0: பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா? இப்போ
1: ஆம்,
0: ஓகே, கேளுங்க.

0: இது என்ன பாடல்? அந்த பாடலா? ஷூரா?
1: ஆமா.
0: ஓகே, அந்த பாடல நான் பார்க்கலாமா?
1: பார்த்து விடுவோம்.
0: ஓகே, கேளுங்க.
2: அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா?
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது எப்படி அந்த பாடல் தான்னு கண்டுபிடிச்சீங்க?
1: மற்றும் பாடிருப்பு ராஜா இயக்குனர், ராஜா கல்முனை தஜிமாபுரத்தில் இருக்கின்ற ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல், புட்டுக்கலை புகாரி, முகமது ரவிக்கர், தமிழன் சவராஜா, தேவமணி டீச்சர், எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர், ஜூட், ஜூலியா அனைவரையும் இணைத்து தாழ்ந்த பாடல்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: 102.6 FM 102.8
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.

ஸ்ரீகாந்த் தேவாங்கியனுடைய இசையில குத்து திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கேன். நீங்களும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கு 0127 5000 கத்தி போட 0127 5111 அது மட்டுமில்லாம எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாளும் கூட பேஸ்புக் பக்கமாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஸ்ரீஸ்ரூபி, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கிறீங்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளதுன்னு சொல்லி பருத்தித்துறையில இருந்து அருள்மொழி வந்திருக்காங்க. அதை போட்டு இனிய மாலை நேர வணக்கம் சொல்லி கிண்ணியா மகரூப் நகர்ல இருந்து நசூர் வந்திருக்காங்க. என் வணக்கம் வளமை போன்று நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பலனர்வையில இருந்து புவன் நிகழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க. மாலை நேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியோடு நாங்களும் அப்படின்னு சொல்லி ஆரியம்பதியில இருந்து இதயரத்தனம் வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பூனாகல்ல இருந்து ஜேசுதாஸ் ஜேசு நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை வணக்கம் சொல்லி வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சி இருந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். மீமிட்டி கந்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாந்த் வந்திருக்காங்க. அதே போன்று ஹாய் ஹலோ வணக்கம் ஸ்ரீஸ்ரூபி, வீக்கெண்ட்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வசந்த வானொலி அன்பு சொந்தங்களுக்காக பாடல் தாருங்கள் சொல்லி அக்குரணிலிருந்து ஷாருக் வந்திருக்காங்க. வணக்கம் கொழும்பு 15 மோதிரி தர்ஷினி குணசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அதே போன்று இனிமையான வணக்கம் சொல்லி இந்துகளிலிருந்து அரசும் வந்திருக்காங்க. இனிய மாலை பொழுது வணக்கம் சொல்லி பசரி ஒரு ஏ எஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தி ஆகணும். நாடு பூராவும் வந்து டேக் கேர்னு சொல்லக்கூடிய வேலை திட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, வீதி விபத்துக்களை தடுக்கிற முகமாக பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துற முகமாக ஐடி ஊடகம் வலையமைப்பான ஐடிஎன், லக்கந்த, வசந்தம் டிவி, வசந்தம் வானொலி, வசந்தம் எஃப்எம் ஆகியன ஊடக அனுசரணை வழங்கிட்டு இருக்கிறாங்கன்றதையும் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மூணுமுழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டக்கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.
2: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் சத்யராஜ்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தேரத்தின் ஸ்டார் துணைப்படல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 03-2-7-7-5-0-0-1-க்கு, அதே போல 03-2-7-7-5-1-1-1-க்கு. அது மட்டும் இல்லாம எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாகவும் நீங்க வந்து உங்களுடைய அன்பான சொந்தங்களுக்கு விரும்பப்பாடல்களையும் கேட்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 07-6-0-47-2-6 என்ற இலக்கம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ பேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கமக்கா, நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி நிஷான் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா பகிர்ந்து விட்டு இருக்காங்க. அதே போன்று அன்பான இனிய மாலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்லி பெரிய நினாவணியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம், நான் பண்டாரவழியிலிருந்து பிரசாத் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பு பணக்கங்களோடு பாவநிலையிலிருந்து நிஷா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிய பொன்மாலை வணக்கம் சொல்லி சென்னை சிங்கர் நாகராஜன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பதிவிட்டிருக்கிறாங்க. அதே போன்று அக்கறைப்பற்று பொப்டிலிருந்து நிஷார் வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி சேலம்ல இருந்து சிவா வந்திருக்காங்க. அந்தி மாலை வணக்கம், மோதி விளையாடு நிகழ்ச்சியோட நாங்களும் இணைந்திருக்கிறோம் சொல்லி ஐயா கண்ணு, பெரிய குறியானை வசந்தகுமார் மற்றும் வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி குணசீலன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி லண்டன்ல இருந்து குமுதராஜா நிகழ்ச்சி நடந்திருக்கதா பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று இப்போ எங்களோட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க வந்து ரொம்ப சைலண்டாவே இருக்கிறாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மழை பண்ணி ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, பாடல கேட்டு வரலாம்.

0: ரங்கசாமி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: ஓகேமா, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: சாப்பிடலையா இன்னும்?
1: பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?

0: இது என்ன பாடல் ஃபரீதா?
1: நர்கர்க்க போடுங்க.
0: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: பார்த்த ஞாபகம் இல்லையோ?
0: இல்லையே, அந்த பாடல் இல்லையே. ஓகே ஓகே, இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாமா?
1: உங்களுக்கும் எனக்கும்
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: நச்சு பொருட்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கடல்வழி போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் போதைப்பொருள் மற்றும் குற்றச்செயல்கள் தொடர்பான அலுவலகத்தின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற பயிற்சி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. திருகோணமலை சிறப்பு படகு படையணி மற்றும் பாடசாலைகளில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் படகுகளிலேறி சோதனை நடத்துதல், சந்தேக நபர்களை கைது செய்துதல் மற்றும் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பகுதிகளை சோதனையிடுதல் உள்ளிட்ட நடைமுறைகள் தொடர்பில் தத்துவார்த்த மற்றும் நடைமுறை பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. பல நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றதுடன் பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன. ஹெரோயின் போதைப்பொருளுடன் 14 பேர் ஹிங்குராங்குட போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹிங்குராங்குட தலைமை போலீசாரும் விமானப்படை அதிகாரிகளும் இணைந்து நேற்றைய தினம் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 9 பேர் மின்னேரியா பகுதியையும், 3 ஹிங்குராங்குட பகுதியையும், 2 மெதரிகிரிய பகுதியையும் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து 10 கிராம், 600 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: சர்வதேச சந்தையில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த 100 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் மற்றும் டீசலை சந்தைக்கு வெளியிட G7 நாடுகள் தீர்மானித்துள்ளன. அடுத்த 4 மாதங்களில் சர்வதேச எரிசக்தி முகவரகத்தின் ஒருங்கிணைப்பில் இந்த இருப்பு வெளியிடப்பட உள்ளதுடன் முதல் 20 நாட்களில் கணிசமான அளவு டீசல் சந்தைக்கு கொண்டுவரப்பட உள்ளது. இஸ்ரேல் ஈரான் மோதலினால் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை உலகளாவிய எரிபொருள் சந்தையை ஸ்திரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உங்களோட பேசுற போல
1: பாடல்
0: கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: ட்ரை பண்ணுவோம்.
0: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: தொடர்ந்து
0: நிகழ்ச்சி கேளுங்க சரியா? கண்டிப்பா
1: பாடல் கேட்க உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் சொந்த மனைவர்க்காக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நீங்களும் கொடுத்திருந்தும் மலைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். எனக்கு வேண்டிய இலக்கம் 03127 5003 அதே போல 03127 5111 அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: கோயிலிருந்து கூலி வேலை தான் செய்யற நீர்.
1: அப்படித்தான்.
0: அப்படின்னா சொல்லும் பார்ப்போம், உனக்கு திடீரென்று தங்கடகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
1: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
0: எங்க இருந்து வாசின்னு தான் மனுஷன் கேக்குறேன்.
1: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது. டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான். சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: ஒன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: அன்பான வணக்கம் உபகுமாசு, ரூபி மேடம். நான் கம்பால இருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம்
1: மேடம், சூமா இருக்கீங்களா?
0: வணக்கம் வணக்கம் நஜித், நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சூமா இருக்கிறேன் மேடம், உங்களுடைய நிகழ்ச்சிகளை கோட்டுக்கொண்டு இருக்கிறேன்
0: மேடம். ஓகே ஓகே நஜித், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: ஓ நான் சாப்பிட்டேன் மேடம், சாப்பிட்டு போட்டு பவர் டூட்டில் இருக்கிறேன், 7 மணிக்கு ஓஃப் ஆயிடுவேன் மேடம்.
0: ஓகே ஓகே, அடடா இப்போ வேலையில் இருக்கீங்கன்னு?
1: ஆமா மேடம், நான் பாதுகாப்பு சேவையில் இருக்கிறேன் மேடம், தனியார் கம்பெனி உண்டு, தனியார் வங்கி உண்டு இல்ல.
0: ஓகே ஓகே நஜித், பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: பாட கண்டுபிடிக்கிறேன்டா மேடம், பழைய பாட்டு போட்டா என்ன புது பாட்டு என்னால கண்டுபிடிக்க முடியும், ஆரம்பத்துல சொல்லிட்டேன்.
0: தோல்வி ஒத்துக்கிட்டீங்கன்னு?
1: ஆமா, பழைய பாட்டுகளை போட்டா ஒரு அளவா கண்டுபிடிக்கும், புது பாட்டு என் மனசே நிக்கிது இல்ல, இப்ப உள்ள பாட்டு நிக்கிது இல்ல.
0: பாடல்களை கண்டுபிடி எந்த பாடலா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது தானே போட்டியில ஒரு சுவாரஸ்யமே இருக்குது.
1: சரி ஒரு பாட்டை போடுங்க மேடம், பாப்போம், நீங்க கண்டுபிடிக்கிறேன்.
0: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: ஐயோ எனக்கு கேளையல மேடம், கண்டுபிடிக்கல மேடம்.
0: ஓகே, இன்னும் ஒருத்தர் சான்ஸ் கொடுக்கலாமா?
1: தோல்வி ஒப்புக்கொள்றேன் மேடம், இன்னொரு ஆளுக்கு சான்ஸ் கொடுக்கல மேடம்.
0: ஓகே ஓகே நஜித், அடுத்து முடிச்ச பிரதான பாடல் இருக்கு, இந்த பாடலை யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனாருக்கும், அன்பு தம்பி மொஹிடீன் காவும், கொழும்பு 14 அருமை சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது செல்லம் ஆளுக்காகவும், மாவனலி அன்பு சகோதரி நிசா குடும்பத்துக்காகவும், இருப்புக்கு சொந்தக்காரி பரிசுத்துறை சகோதரி அருள்மொழிக்காகவும் இந்த பாடலை கேட்போம் மேடம். உங்களை இன்னும் சேர்த்துக்கொண்டு கேட்போம் மேடம், வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. இனியும் கொடுத்ததும் வாய்ப்பு ஏற்படுத்தலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0102 7 5 0 0 3 கதை போல 0 1 2 2 7 5 1 1 1 க்கு

0: காலை 5:30
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.88
1: இரண்டு இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். இரண்டு இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய் அல்லது இ பைக் கொண்டு. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 1,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். இரண்டு இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.

0: பாடல் கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே கேளுங்க.
1: தகிட்டுப்பட்டது பவள செவ்வாய், வைத்த இடத்தில் முத்தம் மீண்டும் தொடர செய்வாய், பறந்து போன பாகம் எல்லாம் மலர செய்.
0: இது என்ன பாடல்?
2: திரும்ப தாங்க.
0: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: தெரியாது.
0: அட அட அட அட அட தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே, உண்மையாலுமே இது என்ன பாடல்னு தெரியாதா?
1: என்ன
0: பாடல் அப்படின்னு சொல்லி? சரியா, இது ஒரு விஷாலினுடைய திரைப்படம்.
1: தெரியாது.
0: அப்படியா, இது என்ன பாடல்னு பாத்திரலாமா? மும்தாஜ் பேகத்துக்கே ஒரு பாடல் தெரியலையா? அடடா, சோதனையான விஷயம். ஓகே, பாக்கலாமா இது என்ன பாடல்னு சொல்லி? இந்த பாடல் தான் அந்த பாடல். சரியா,
1: நன்றி,
0: வணக்கம்.

இருக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். செய்தியை தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையத்தில் உங்களுடன் ஆனந்தி விடைபெற்று செல்லும் நாரஞ்சு உங்கள் அன்பின் ரூபகுமார், ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நிறம் மாலை 6 மணி. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: இன்றைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: எமது இளைஞர்களை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்லும் ICE செயற்பாட்டுக்கு அமோக வரவேற்பு. அறிவு மற்றும் திறனை மேம்படுத்தி இளைஞர்களை வலுவூட்டும் சுயாதீன தொலைக்காட்சிக்கு பிரதமரிடம் இருந்து பாராட்டு. மக்களுக்காக சுகாதாரத்துறையில் புரட்சிகர மாற்றம், அமைச்சர் நளீந்த தெரிவிப்பு. வெற்றிகரமாக இடம்பெற்ற ITN சிறுவர் தின கொண்டாட்டம். 2 கோடி ரூபாவுக்கு அதிக போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் கிரிந்தவெல போலீசாரினால் கைது. 100 மில்லியன் பேரல் டீசல் மற்றும் கச்சா எண்ணெயை விநியோகிக்க G7 நாடுகள் இணக்கம். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்கு தங்கம், இலங்கைக்கு வெண்கலம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்த மெஃபம் மாலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். நடைமுறையில் உள்ள கல்வி முறையை நிகழ்காலத்திற்கு பொருத்தமாக மாற்றியமைப்பதற்கு தேவையான பல்வேறு மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹர்னி அமர்சூரிய தெரிவித்துள்ளார். சுயாதீன தொலைக்காட்சி ஒழுங்கு செய்த சர்வதேச சிறுவர் தின நிகழ்வில் கலந்து கொண்டபோது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார்.

நடனம், பாடல், இசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் சிறுவர் தின கொண்டாட்டங்கள் களைகட்டியிருந்தன. சித்திர போட்டி, போத்தலில் தண்ணீர் நிரப்பும் போட்டி, இலக்கை நோக்கி வளையம் எறியும் போட்டி, பாடல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் இதன்போது இடம்பெற்றன. அத்துடன் சிறுவர்களின் அறிவிப்பு திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இலங்கை ராணுவத்தின் கொமாண்டோ படைப்பிரிவினரும் சிறுவர்களுக்கான விசேட நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியிருந்தனர். புதிய கண்டுபிடிப்புகளில் ஆர்வமுள்ள சிறுவர்களுக்கு அறிவை பெற்றுக் கொடுக்கும் திட்டம் ஒன்றும் சிறுவர் தின கொண்டாட்டத்தில் இணைக்கப்பட்டிருந்தது. சிறுவர்களின் நலனுக்காக தற்போதைய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சமன் மலி குணசிங்க, மேல்மாகாண ஆளுநர் ஹனீவ் யூசுப், தெஹ்வள கல்கிஸ மாநகர சபை முதல்வர் பரக்கும் சாந்த உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டனர். இதேவேளை உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறுவர்களுக்கு இன்று தெஹ்வளை மிருக கண்காட்சி சாலையை இலவசமாக பார்வையிடும் வாய்ப்பும் அங்கு வழங்கப்பட்டது. அங்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் லக்ஹண்ட, வசந்தம் வானொலி என்பவற்றின் ஏற்பாட்டில் சிறுவர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றதுடன் பெருமளவிலான சிறுவர்கள் இதில் கலந்து கொண்டனர். சிறுவர்களுக்காக பல்வேறு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நாட்டின் முதலாவது பாடசாலை போசனை மாநாடு பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. பாடசாலை போசனை வேலை திட்டத்திற்காக 33,600 மில்லியன் ரூபாய் இவ்வருடம் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். பாடசாலை போசனை வேலை திட்டத்தை நாட்டின் சுகாதாரத்தையும் உள்ளூர் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் விரிவான வேலை திட்டமாக முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய இதன்போது தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான தேசிய பாடசாலை போசனை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஊடாக முன்னெடுக்கப்படும் இந்த போசனை வேலை திட்டத்தின் மூலம் 2026 ஆண்டில் 8,990 பாடசாலைகளைச் சேர்ந்த 1.5 மில்லியன் மாணவர்கள் பயன்பெறவுள்ளனர். இந்த திட்டத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் ஆய்வு தரவுகள் குறித்த பகுப்பாய்வுகள் மாநாட்டின் முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றன. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மாணவர்களுக்கு உணவு நாளாந்தம் கிடைக்கும் நம்பகமானதும் போசனையானதுமான உணவாக அமைந்துள்ளதாக பிரதமர் இதன்போது தெரிவித்தார். ஒவ்வொரு மாணவரும் நாளை சிறப்பாக ஆரம்பித்து கல்வி நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுப்பதை உறுதிப்படுத்தும் நோக்கிலேயே அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பெரும் அர்ப்பணிப்புடன் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்துச் செல்லும் இக்காலகட்டத்தில் வரி செலுத்தும் மக்களின் பணத்தை செலவிடும் போது ஒவ்வொரு ரூபாவுக்கும் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டுமெனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பாடசாலை உணவு திட்டத்தை விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் கூட்டுறவுத் துறையுடன் நேரடியாக இணைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன் நிறுவனத்துடன் இணைந்து ஒழுங்கு செய்த இன்டர்நேஷனல் கரியர் அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்போ இன்று பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தலைமையில் ஆரம்பமானது. நிகழ்வில் கருத்து வெளியிட்ட பிரதமர், அறிவு, திறன் மற்றும் புதிய வாய்ப்புகளின் ஊடாக இளைஞர்களை ஒன்றிணைத்து தேசிய அபிவிருத்திக்கான அடிப்படையை வலுப்படுத்த முடியும் என குறிப்பிட்டார். பாடசாலை கல்வியை நிறைவு செய்த பின்னர் பெரும்பாலான இளைஞர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்பதே அவர்களின் கனவாக உள்ளது. அந்த கனவை நனவாக்கும் நோக்கில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பும் JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன் சர்வதேச நிறுவனமும் இணைந்து சர்வதேச தொழில் வழிகாட்டல் மற்றும் கல்வி கண்காட்சி ஒன்றினை ஒழுங்கு செய்தது. இதன்போது சீனா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 12 பல்கலைக்கழகங்களுடன் MMC ITN கேம்பஸ் ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டது. இந்த நிகழ்வில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் பிரியந்த வெதமுல்லவும் கலந்து கொண்டார். இதன்போதும் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது தொலைக்காட்சி அலைவரிசையான சுயாதீன தொலைக்காட்சி ஊடக பணிகளுக்கு அப்பால் கல்வித்துறையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக முன்னெடுக்கும் முயற்சியை நான் பாராட்டுகின்றேன். எதிர்கால தலைமுறையினரின் நலனை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்படும் இத்தகைய முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிப்பதோடு

0: புதிய கல்விக் கொள்கையின் ஊடாக வெளிநாட்டு மாணவர்களுக்கும் இலங்கையில் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பும் என்றும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார். கிருதிவல பகுதியில் 2 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கரேமுல்லா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போது கிருதிவல திக்கந்தவத்த பகுதியில் உள்ள வீடொன்றை சோதனையிட்ட போது 2 கிலோகிராமுக்கும் அதிக எடை கொண்ட ஐஸ் ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் பெறுமதி சுமார் 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. களவத்த மாவரம்பண்டிய பகுதியில் ஹெரோயின் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் சந்தேக நபர்களிடமிருந்து 510 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை வெள்ளம்பிட்டிய பகுதியில் 1 கிலோ 57 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பெண்ணொருவரும் அவரது கணவரும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளனர். மகர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு இந்த தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்கொழும்பு பகுதியில் இருவர் போதைப் பொருள் வர்த்தகம் மூலம் ஈட்டியதாக சந்தேகிக்கப்படும் 4 கோடியே 45 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை முடக்க சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி கட்டுநெறிய பகுதியில் போதைப் பொருள் வர்த்தகம் மூலம் கிடைத்த பணத்தில் கொள்வனவு செய்ததாக கூறப்படும் சுமார் 24 பேச்சுக்கும் அதிகமான காணியும் அதில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சுமார் 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான 2 மாடி வீடும் 14 நாட்களுக்கு முடக்கப்பட்டுள்ளன. நிதிச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெல்மடல்ல வெள்ளிப்பிட்டிய தோட்டம் பெரண்டுவ பகுதியில் 30 அறைகள் கொண்ட லயன் குடியிருப்பின் மீது பாரிய அரச மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்ததில் 6 லயன் அறைகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. குறித்த அன்னத்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பிரதியமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப் அண்மையில் நேரில் சென்று சந்தித்து அவர்களின் நிலைமைகளை கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். போலீஸ் அதிகாரிகளின் ஒழுக்கம் தொடர்பில் தற்போதும் எதிர்காலத்திலும் கடும் நடைமுறைகள் பின்பற்றப்படும் என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிகாரிகள் தொடர்பில் பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என போலீஸ் மா அதிபர் இதன்போது குறிப்பிட்டார். புத்தள போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் உத்தியோகபூர்வ இல்லத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. ஊவா மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மகேஷ் ஏனநாயக்க, முடநகல மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகளும் அதன்போது இணைந்து கொண்டனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ள விநியோக தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்காக 100 மில்லியன் பேரல் டீசல் மற்றும் கச்சா எண்ணெயை விநியோகிக்க G7 நாடுகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கொண்டுள்ள G7 நாடுகள் எதிர்வரும் நாட்களில் பெருமளவில் டீசல் கையிருப்பையும் சந்தைக்கு விடுவிக்க உள்ளன. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக அமெரிக்க மக்களுக்கான எரிபொருள் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் டீசல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஏனைய நாடுகளில் எரிபொருள் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. G7 நாடுகள் வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான எரிசக்தி மற்றும் எரிசக்தி உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதியை மட்டுப்படுத்துவதை தவிர்க்க தற்போது இணக்கம் பெறப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா, ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் G7 அமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த கூட்டங்களில் பங்கேற்றுள்ளது. சந்தைக்கு விடப்படவுள்ள 100 மில்லியன் பேரல் எரிபொருள் கையிருப்பில் டீசல் மற்றும் கச்சா எண்ணெய் ஆகிய இரண்டும் அடங்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை குறுகிய காலத்திற்கு 100 அமெரிக்க டாலருக்கும் கீழ் வீழ்ச்சியடைந்திருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை மீண்டும் $102 அதிகரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் ஒரு பேரல் பிரண்ட் கச்சா எண்ணெய் சுமார் $73 விற்பனை செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.
1: விளையாட்டு செய்திகள்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்களுக்கான கிரிக்கெட் தொடரில் இந்தியா அணி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 211 ஓட்டங்களை பெற்றது. இந்திய அணி சார்பில் அபிஷேக் சர்மா அதிகபட்சமாக 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 211 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 192 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இதன்படி 19 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தையும் பாகிஸ்தான் அணி வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியுள்ளன. இதேவேளை 3ஆம் இடத்திற்கான போட்டியில் பங்களாதேஷ் அணியை 63 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இலங்கை அணி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: எமது இளைஞர்களை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்லும் ICE செயற்பாட்டுக்கு அமோக வரவேற்பு. அறிவு மற்றும் திறனை மேம்படுத்தி இளைஞர்களை வலுவூட்டும் சுயாதீன தொலைக்காட்சிக்கு பிரதமரிடமிருந்து பாராட்டு. மக்களுக்காக சுகாதாரத்துறையில் புரட்சிகர மாற்றம், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. வெற்றிகரமாக இடம்பெற்ற ITN சிறுவர் தின கொண்டாட்டம். 2 கோடி ரூபாவுக்கு அதிக பொருளுடன் 2 சந்தேகநபர்கள் கிரிந்திவல போலீசாரினால் கைது. 100 மில்லியன் பேரல் டீசல் மற்றும் கச்சா எண்ணெயை விநியோகிக்க G7 நாடுகள் இணக்கம். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்கு தங்கம், இலங்கை அணிக்கு வெண்கலம். இத்துடன் வசந்த மெஃபம் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

0: நேர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேர்கள் தற்போது கேட்கலாம். முதலாவதாக அத கோடிப்பதிற்கான முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 3128 ஆங்கில எழுத்து டபிள்யூ ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் முறையே 16 46 50 76. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் 16 46 50 76. நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்திற்கான முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 5014 ராசியாக மிதுனம் ராசியாக மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 1 3 5 22. மீண்டும் அந்த முடிவுகள் ராசியாக மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 1 3 5 22. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சூப்பர் போலுக்கான முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 3302 ஆங்கில எழுத்து ஜெட் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 14 22 32 41. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 14 22 32 41. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சனிதாவிற்கான முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 5463 ஆங்கில எழுத்து எஃப் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 9 13 35 41. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 9 13 35 41. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட கபுருவிற்கான முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 2478 ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 8 வெற்றி இலக்கங்களாக 41 49 53 55 66. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 8 வெற்றி இலக்கங்கள் 49 53 55 66. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சுப்ரிதன சம்பந்தவிற்கான முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1036 ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 2 3 2 7 2 2. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 2 3 2 7 2 2. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட ஜயசமதவிற்கான முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 510 வெற்றி இலக்கங்களாக 2 7 2 2 ஆங்கில எழுத்து ஆர். மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 2 7 2 2. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சசிரிக்கான முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1132 வெற்றி இலக்கங்கள் 14 17 46. மீண்டும் அந்த முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 14 17 46. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட வாசிக்கான முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 2 ஆங்கில எழுத்து ஓ ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 2 90. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 2 90. இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன்.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான கூலான மாலை நிற வணக்கம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0011, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா போஸ்டுக்கும், அந்த போஸ்ட்டு கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன். அதே நேரம் வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் 9 மணி வரைக்கும் அப்படி வேற லெவலான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கு. எனவே கேட்டு மகிழ போறீங்க. இப்ப ஆரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக தோப்பு கொச்சி கடையில இருந்து ஈடன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் ஈடன்.
1: வணக்கம்.
0: எப்படி
1: இருக்கீங்க?
0: வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நன்றி
0: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது.

0: நானே இந்திரன், நானே சந்திரன். சிங்கம் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்ப நம்ம அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க யாழ்ப்பாணத்தில் இருந்து. வணக்கம் லோஷா.
1: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கீங்க லோஷா?
1: நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன், நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் லோஷா. சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: சமையல்
1: இன்னைக்கு?
0: அப்படியா? நாங்க என்னதான் ஆனாலும் கதைச்சிட்டுதான் நாங்க டீ எல்லாம் குடிப்போம். அப்படிதானே? சரி சரி லோஷா. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: உங்களுக்காகவும், வசந்தமலை பாடல் அனைவருக்காகவும்,
0: என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பண்டார வளையலிருந்து வினோதன் மற்றும் வினோத், லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினாஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் சகோதரி, இதமான வணக்கம். நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்தம் எஃப்எம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன், வசீகரன், கிளவட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. வேல் திரைப்படத்திற்காக

0: நேரம் 6:48.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
3: பொருளாதாரமா பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

சித்தர். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஸ்டார் ஆஃப் த டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் சத்யராஜ். ஒலிக்கும் பாடல் இது வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்திற்காக ஏ ரகுமானின் இசையை.

ஆண்டின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் சிவாஜி திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கிட்ட அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மணித்தியாலத்திலயும் மட்டுமே இல்ல, அடுத்தடுத்த மணித்தியாலத்திலயும் சூப்பரான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக பரீதா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்,
0: அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கிறேன். அவரும் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அட்டா அப்படியா? சரி, அப்புறம் பரிதா சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டு விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு விடுமுறை வெளியில போனீங்களா? எங்கேயும் போக முடியாது, மழை என்ன எல்லா இடமும் மழை, அதனால எங்கேயும் போகல. இன்னைக்கு விடுமுறை கொண்டாட்டத்தோட அப்படியே வீட்டுல அட்டடா வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்களே. சரி சரி, இப்ப அவங்க யாருக்கெல்லாம் பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில இணைத்து கொண்டு அதே நேரம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நான் குவைத்தில் இருந்து சந்திரகுமாரி, இலங்கையில் தரணியகல உடப்பொழியைச் சேர்ந்த எனது அன்பு அப்பாவான தங்கராஜா இன்றைய தினம் அவருடைய பிறந்த தினத்தை வந்து அவருடைய இல்லத்தில் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க அன்பு மனைவியான அன்னலட்சுமி, மற்றும் அன்பு மகள்களான சந்திரகுமாரி, சுமித்ரா, மற்றும் அன்பு மகன்களான நிரோஷன், தேவராஜா, தியாகராஜா, மற்றும் ஒற்றார் உறவினர்கள்.

அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமேகம் சார்புக்காக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியில் தெரிவித்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது மாயாவி திரைப்படத்திற்காக. I don't know.

0: நேரம் 7:18.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM 2,25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய். அல்லது இ-பைக் கொண்டு 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 1,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.

0: ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் செல்லமே திரைப்படத்திற்காக கே கே அவரோடு இணைந்து சின்மாயி பாடிய ஒரு சுப்ரான பாடல் கேட்டு வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா இரவு 7 மணி கடந்து 23 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க
1: விஸ்வநாதன்?
0: அப்படியா? சரி விஸ்வநாதன், டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இன்னைக்கு
0: விடுமுறை வெளியில போனீங்களா?
1: சவாரி
0: போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சரி சரி சரி. அப்புறம் விடுமுறை எல்லாம் எப்படி போனது? சவாரியோட போயிருச்சா? அப்படியே
1: சோமசி தயாளன் உமாச்சந்திரன் கிருஷ்ணபக்தன் சிரிகாந்த் பாதுக்க சின்ன தம்பி பேண்டை தங்கத்துறை அனுபவந்தால் அதாரியமா சரோஜரிமா சுலைமான் சமூகநாதன் அன்பான அறிவிப்பாளர் ஆனந்திபேன் உங்கள் குடும்பத்தான் பாடல் கேட்போம் மேடம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம். ஆனந்தி விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று அக்குரணையில் இருந்து ஷாருக் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி சிஸ்டர், குட் ஈவினிங். வசந்தம் எஃப்எம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி கவிதா மற்றும் துளசி யுவதர்சினி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பசர கஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று செங்கலடியிலிருந்து சகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சபுமல்க அந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வணக்கம் என்று சொல்லி கின்யா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. தொண்டைமன்னார்லிருந்து செல்வ சன்னிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான வணக்கம், என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து கால் பண்ண முடியும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்த ஒரு சுப்ரான பாடல் வருகிறது. உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் கே கே அவரோடு இணைந்து மகாலட்சுமி ஐயர் பாடும் பாடல்.

0: அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் மற்றும் சைந்தவி அவரோடு இணைந்து பார்த்த சாரதி இணைந்து பாடிய ஒரு சுப்ரான பாடல் கிட்டு வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சுப்பைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தினூடாக இணைந்து கொள்ள போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரோஜினி, சரோஜினி சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறதா
1: சொன்னீங்க?
0: எட்டியாந்தோட்டு பனாவத்த. சரி சரோஜினி சொல்லுங்க, ஊர் சைடு எல்லாம் என்ன சொல்லுது? ஊர் சைடு எல்லாம் என்ன சொல்லுது? மழையா வெயிலா
1: இருக்காங்க. அருள்மொழி, சாந்தனி, ராஜலட்சுமி, ஈடன், சண்முகநாதன், அசான்
0: இவர்களுக்காகவும் ஸ்ரீகாந்த் குடும்பம், கொட்டகலை ரைட் அண்ட் வசந்தம் சொந்தங்கள் மற்றும் சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், தீபா குடும்பம், சாந்தன் ஆகியோரை நிகழ்ச்சியில் அணைத்துக் கொள்ளுங்கள் என்று காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சுபயோகா நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம். தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நானோயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். ஆனந்தி அக்கா, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பேர்வளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று கடுவளையிலிருந்து மனு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் அணைத்துக் கொண்டு அடுத்த ஒரு சுப்ரான பாடல் பீமா திரைப்படத்திற்காக அரிச்சராஜின் இசையில்

நம்பிக்கையின் நேரம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்களே, இன்றும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

இலவசமாக தபால் மூலமாக நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வரவழைத்துக் கொள்ள விருப்பமா? ஆயின் தம்பி தங்கைகளே, இப்பொழுதே உங்களுடைய உறவினர் அல்லது பெற்றோரின் தொலைபேசி மூலமாக ஒரு வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ் அனுப்பி வைங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். சில்ட்ரன்ஸ் புக் என டைப் செய்து ஒரு இடைவெளி விட்டு உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு இடைவெளி விட்டு உங்களுடைய முகவரியை

0123 அழகிய வண்ண படங்கள் நிறைந்த புத்தகத்தை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது கதை நேரம். ஹாய் தம்பி தங்கைகளே, எப்படி இருக்கீங்க? நாங்க ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்களும் கடவுளின் பார்வையில விலையேறு பெற்றவர்களும் ஆகும். அவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பையும் ஒளியையும் பகிர்ந்து கொள்ளும்படியான நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். வேறுபட்ட தலைமுடியும் கண்களும் உடையவர்களாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்தார். நீங்கள் உயரமாகவோ உயரம் குன்றியோ காணப்படக்கூடும். நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறுபட்ட அளவினை கொண்டவர்கள். நான் என்னை பற்றி சொல்கிறேன். என் நண்பர்கள் அனைவரும் என்னை பெனி என்று அழைப்பார்கள். நான் மற்ற எல்லா சிறுவர்களை பார்க்கலாம் வேறுபட்டவன். என்னை போல வேறு ஒருவரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. நீங்கள் என்னை சக்கர நாற்காலியில் பார்க்க முடியும். என் கால்களால் நடக்க முடியாது. ஆனால் அதனால் தான் நான் விசேடமானவன். ஏனெனில் கடவுள் என்னை படைத்தார் என்பதனால் தான். மக்கள் பனித்துளிகள் போன்றவர்கள். ஒன்றும் மற்றதை போன்று இருக்காது. என்னுடன் பிறந்த இரட்டை பிள்ளைகளுள் ஒருவரான டோனியை போல நானும் கூட மிகவும் வேறுபட்டவன். நான் நேற்று பாடசாலையில் பெரும் சத்தத்தையும் கூச்சலையும் கேட்டேன். புதிதாக வந்த சிறுமி டெஃபி கேலி செய்யப்பட்டுக் கொண்டிருந்ததை நான் கண்டேன். என்ன நடக்கிறது என்று பார்த்து அறிந்து கொள்வதற்காக நான் அவ்விடத்திற்கு சென்றேன். நீ வேறுபட்டவள், நீ இங்கே இருக்கக்கூடியவள் அல்ல என ஆண் பிள்ளைகள் சத்தமிடுவதை நான் கேட்டேன். நிறுத்துங்கள், அவளுக்கு இவ்வாறு பேசாதிருங்கள். நீ வேறுபட்டவள், அப்புறம் போ என உங்களிடம் ஒருவன் கூறினால் எப்படி இருக்கும் என்று நான் அவர்களிடம் கேட்டேன். ஒருவரையொருவர் சற்று நோக்கி பாருங்கள். நாம் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல என்பதை கவனியுங்கள். எனினும் நாம் அனைவரும் கடவுளுக்கும் அவரது மிகப்பெரிய குடும்பத்திற்கும் சொந்தமானவர்கள். நான் அவர்களுடன் கனிவுடன் நடந்து கொள்ள முயற்சித்தேன். நான் குரலை உயர்த்தி அவர்களிடம், டெஃபி முற்றிலும் நம் எல்லாரையும் போன்றவள். அவள் தனது சொந்த செயற்பாடுகளில் சிறந்தவள். கடவுள் என்ன கூறுகிறாரோ நாம் அனைவரும் பின்பற்றுவோமாக. நாம் பிரச்சனைகளுக்கு போகவோ அல்லது சண்டை பிடிக்கவோ கூடாது. நாம் அனைவரும் கடவுளுடைய பார்வையில் விசேடமானவர்களும் விலையேற பெற்றவர்களும் என்பதை நினைவிற்கொள்வோம். உங்களுடைய புன்னகை மற்றவர்களுடைய புன்னகையை போலில்லை, அது ஒருவருக்கொருவர் வேறுபட்டதாக இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? நீங்கள் பிறக்கும் நாளுக்கு முன்பதாகவே நீங்கள் யார் என்பதை கடவுள் அறிவார். அவர் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் அறிந்திருக்கிறது போல நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்றும் அவருக்கு தெரியும். எமது தோளின் நிறம் மிகவும் வேறுபட்டதாக காணப்படலாம். வெள்ளை, கருப்பு அல்லது பொது நிறமுடையதாக அது இருக்கலாம். உங்கள் முகத்தில் ஆங்காங்கே சில பருக்கள் காணப்படலாம். நீல நிற, கபில நிற அல்லது பச்சை நிற கண்களை உடையவர்களாகவோ கூட இருக்கலாம். நாம் எல்லோரும் கடவுளின் படைப்புகள். ஒவ்வொருவரும் அபூர்வமானவர்கள். கடவுள் நம்மை மிக உயர்வாக மதிக்கிறார். ஒப்பிட முடியாத விலையுடன் நம்மை மதிப்பிடுகிறார். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அங்கிருந்த ஆண் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்த போது தங்கள் தவறுகளை உணர்ந்து தலை குனிந்து நின்றார்கள். நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எமக்கு இதனை நினைப்பூட்டியமைக்கு உங்களுக்கு நன்றி. நீங்கள் கூறிய வார்த்தைகள் ஞானமுள்ளவைகள் என அவர்கள் மனஸ்தாபத்துடன் தங்கள் தவறை உணர்ந்து என்னிடம் கூறினர். நாம் அனைவரும் அன்புடனும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என இயேசு விரும்புகிறார். இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்தால் தவறாக செல்ல வாய்ப்பே இல்லை. அந்த சிறுவர்கள் டெஃபியை கூப்பிட்டு எங்களை மன்னித்துக் கொள். ஆம், நாங்கள் உண்மையாகத்தான் கூறுகிறோம். நாங்கள் இயேசு விரும்புகிறபடி இருக்க விரும்புகிறோம். நாம் இப்போது கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் விதமாக ஒன்றாக இணைந்து விளையாடுவோம். நாம் மிகவும் வேறுபட்டவர்களாக இருக்கின்ற போதிலும் நாம் தேவனால் நேசிக்கப்படுகின்றோம் என்பது உண்மையாகும். நாம் கடவுளின் அன்பையும் ஒளியையும் பகிர்வதற்காக அவரது சொந்த சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம். நாம் மற்றவர்களை அன்புடன் பராமரிக்கும் போது கடவுளின் இரக்கம் பிரகாசமாக ஒளிரும். கடவுள் உங்களை சிருஷ்டித்த வேளையில் அவர் தம் கிரியையை குறித்து அறிந்திருந்தார். கடவுள் தவறு செய்பவர் அல்ல. வேதாகமம் இந்த உண்மையை நமக்கு கூறுகிறது. நாம் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்களாக இருந்த போதிலும் நாம் அனைவரும் இயேசுவின் கரத்தில் இருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இருக்கின்றோம். நாம் ஒற்றுமையாக இணைந்து வாழ வேண்டும். நாம் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் கடவுளுடைய ஒளியில் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கின்றோம்.

0: அன்பு சிறார்களே, இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. அது கடவுளை பற்றியும் அந்த கடவுள் எப்படியாக மக்களை ரட்சிக்கிறார் என்பது பற்றியும் அறிய தருகிறது. இதை அருமையாக விளக்கும் வேதாகமத்தில் உள்ள சில கதைகளை தொகுத்து அழகிய வண்ணப்படங்களுடனும் சுவாரஸ்யமான செயல்முறைகளும் அடங்கிய எமது வேத பாடத்தை சிறார்களாகிய உங்களுக்காக வெளியிட்டிருக்கிறோம். வேத பாடத்தை சிறப்பாக நிறைவு செய்பவர்களுக்கு பரிசு புத்தகங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்படும். இதை பெற்றுக் கொள்ள விரும்பினால் உங்கள் விண்ணப்ப படிவங்களை எங்களுக்கு அனுப்புங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கஹூப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு எந்த பட்டணத்தில் இருந்தான் என்பதை. அதற்கான சரியான பதில் செசரியா பட்டணம். இந்த பதிலை அப்போஸ்தலர் 10 முதலாம் வசனத்தில் காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் ஜி அருள்மேரி, மோகா மேல் பிரிவு மஸ்கிலியா, பி ஆர் ரொன்ன நெட்லின் நாவலப்பிட்டி, ஜெயபாலன், ரூபி, ரசல், ஜேமி, எவாஞ்சல், ரஃபாயல், பெனியல் ஆகியோர் பதிலை, சசி, சுபா, மர்சி, யோஷுவா, ஜெருஷா, ரக்ஷன், ரக்ஷனி, தேவா, செலமா ஆகியோர் தெமோதர எல், பிரேம், சாத்துனி, அனு, ஆச்சியம்மா ஆகியோர் மகியங்கனை, எல்எஸ் ஷெனோன், டெரிஷ், எல்எஸ் ஷெவோனா, டெஃப்னி, பாக்கிநாதன், எலிசபெத் ஆகியோர் நாவலப்பிட்டியிலிருந்து சரியான பதில், எம்பி மூர்த்தி, கினிகத்தேன, துரைராஜா, இந்திரா, ரிஷான், சிமியோன், திவ்யா, அபி, கடவுளை, ஜெஸ்ஸி, சிவா, ரோகிணி, யோகா, செல்வி, அன்பழகு, கரண் ஆகியோர் ஹாலியல பதுள்ள, திருமதி ஆர் தியாகராஜா, டிகோயாவிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்துக்கான கேள்வி. ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொன்னது யார் என்பதே. மீண்டும் அந்த கேள்வி நன்றாக கவனியுங்கள். ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொன்னது யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621, 0722-456-621. நல்லது நேர்களே, இத்துடன் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கை நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டி இலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-300-394. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை இரவு 7:45 எமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பு லங்கா ஹோப் மீடியா.

0: சாமி திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மனத்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேற லெவலான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தான் இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0111-2-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0111-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். வாட்ஸ்அப் மூலமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தினூடாகவும் 9 மணி வரைக்கும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. இப்ப இந்த மனத்தியாலத்தின் முதல் நேரம் நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க? கிந்தனியில் இருந்து ராசையா, வணக்கம். நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கலம்மா.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க
1: அம்மா?
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க
1: அம்மா? பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுலாம் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கேன்.
0: அடடா, சாப்பிட்டு அப்படியே பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்லதா அந்த பாட்டுங்கம்மா, இதான் போட்டு தேஜியா போட்டு கேட்டுட்டு
0: இருக்கேன். நீங்க கேக்குறது எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே விளங்கும் போல. என்ன அவ்வளவு சத்தமா கேக்குறீங்க? சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா.
0: சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரியா,
1: நல்லங்கம்மா.
0: சரி, படுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மனைவி பத்மினி, வசந்தி, வசனங்க சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துங்கம்மா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி, நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல், சந்திரமுகி திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: நிறமிரவு 8:17.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
2: வசந்தம் FM
4: மறுக்க நினைத்தாலும் மீண்டும் ஒலிக்கும் இசை.
5: ஒரு காதல் என்பது
4: இசை கோர்வையின் இனிய நொடிகளின் சங்கமமாய் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை.

0: ரஜினிகாந்த் தேவாவின் இசையில் ஜித் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். நேரம் இரவு 8 மணி கடந்த 23 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இப்ப நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க கோகுலன். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா.
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கோகுலன். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வேலை முடிஞ்சு சமைச்சு சாப்பிட்டு இருக்கேன்.
0: வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: ஆலங்குளம் பசிக்கும் போது என்ன தங்கச்சி காரணம் மாமி. நான் வேலை செய்யற இடம் அத்துல் பஸ்ஸா. பருத்தி துறை அருள்மொழி அக்கா. ஆட்டோ
0: விஸ்வநாதன்.
1: எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் உங்களுக்கு அதான் நான் கேக்குற பாடல். இருக்கீங்களா?
0: என்ன பாடல்? என்ன பாடல்?
1: சுறா படத்துல இருந்து சிறகடிக்கு நிலவு கரம் பிடித்தது என்ன, அந்த பாட்டு தாங்களா?
0: ஆ சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க, தர முயற்சி செய்யறேன். சரியா? சரி, நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க மாமநல்லையிலிருந்து நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் வணக்கம் ஆனந்தி, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் சகோதரன் புஷ்பராஜ், புனிதா அவர்களின் செல்வி தனுஷிகா அம்முக்குட்டி இன்றைய தினம் வந்து 13வது பிறந்த நாளை தனது ஹட்டன் போலீஸ் என்சி டிவிசன் இல்லத்தில் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடுறாராம். வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. சித்தப்பா, சித்தி, மாமா, மாமி, சகோதரர்கள் அஜய் மற்றும் விராஜ், பிரதீப், தர்ஷன், பிரதீஷா ஆகியோர் இணைந்து மற்றும் நண்பர்கள் அனைவரும் இணைந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்த மேகம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், குடும்ப உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பலச்சினையிலிருந்து எழில் வதனி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது என்று பகிர்ந்திருக்காங்க. வட்டவளையிலிருந்து லனக் பார்த்திபன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. சகோதரி அன்பான இரவு நேர வணக்கம். மகன் சபரீஷ் மற்றும் சஸ்மினியா, அருணி, டிலு, உஷா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் பழனி திரைப்படத்திற்காக வருகிறது பாடல்.

0: இசையில் கச்சேரி ஆரம்பம். திரைப்படத்திற்காக முகேஷ் அவரோடு இணைந்து மதுஸ்ரீ பாடியோர் சுப்ரான பாடல் கேட்டு விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அட்டாலச்சேனையிலிருந்து நவ்சாட். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் நவ்சாட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியா, அதிருதுன்னு சொல்றீங்க? அப்படியே சரி நவ்சாட், அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே? மழை வெயில் இரண்டும் இருக்கின்றது. சரி சரி நவ்சாட், அப்புறம் சாப்பிட்டீங்களா நீங்க? நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நான் லீந்துல வாகலையில இருந்து ஜெகதீசன் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மகன் பவித்ரன் மற்றும் திவ்யஷான் வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான வணக்கம் என்று சொல்லி பண்டார வலையிலிருந்து வினோ, வினோதன் மற்றும் லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா? அதே நேரம் வேற யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹாய் அக்கா, அன்பான வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி, பள்ளியதனையில் அறந்த நிகழ்ச்சியோடு சண்முகராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் சிஸ்டர் உமாதேவி, மது, தனுஷிகா, ஹரி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சுபரான பாடல் வருகிறது. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு பொல்லாதவன் திரைப்படத்திற்காக வருகிறது பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் சத்யராஜ். ஒலிக்கும் பாடல் இது வெற்றிவேல் சக்திவேல் திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் இரவு 8 மணி கடந்து 48 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க சப்புமல்க அந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார். வணக்கம்.
1: இனிமையான இரவு நேர வணக்கம்.
0: இரவு நேர வணக்கம் வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வசந்தகுமார் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? விடுமுறை நாள், வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்டுல தானா?
1: இன்னைக்கு வீட்டுல வேலைகள் கொஞ்சம் இருந்தது, வியாபார சம்பந்தமான வேலைகள், அதை செய்து முடித்து விட்டு இப்போது நிகழ்ச்சியோட
0: இணைந்து பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: தோப்பு கொச்சி கடையிடன், அன்பு நண்பன் தலவக்கலை கிருஷ்ண பக்தன், நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், வத்தலை ஐயாக்கல்லு, வீரியா திருச்செல்வன், கிளவட்ட குணசீலன், வசலகம குசல்ராஜா, அண்ணன் பாதுகை சின்ன தம்பி, ஆதிமூலமையா, மும்தாஜ் பேகம், அருள்மொழி, உமாச்சந்திரன், அம்மம்பிட்டிய ராசையா, அன்பு தம்பி, கந்தலாய், சிப்பான், இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தும்மோதர சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. வசந்த முறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ், என்னையும் இணைத்துக் கொண்டு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. மூதூர் பட்டித்திடலிலிருந்து வடிவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, நான் ரேணு ரகுவானையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். எனக்கும் என்னுடைய அம்மா நிர்மலா மற்றும் அப்பா ரேகன் தம்பி இருவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சரி, இவர்களை இணைத்து கொண்டு பாடத்து நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. ரஜினி முருகன் திரைப்படத்திற்காக வருகிறது பாடல்.

சாந்தி. ஓகே, நானும் என்னுடைய கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுவரை நேரமும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆனந்தி. நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஆர்ச்சி நந்தகுமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் 9:04. நெஞ்சில் நின்றபடி நிகழ்ச்சியோடு பேசுவதுக்கு ஆரம்பத்தில் யார் வந்திருக்கான் பார்த்தால் ஸ்ரீமுருகன். வணக்கம் ஸ்ரீமுருகன்.
1: எங்களின் நண்பர் அன்பு கலைஞர் திரு டி.ஜி. நந்தமாசர் அவர்களுக்கு இனிமையான இரவு நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். லைன் கிடைத்ததுக்கு விரைவிற்கு சேர்த்து வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஆரம்பத்திலே வந்துட்டீங்க, எங்க போயிட்டு இருந்தீங்க, எங்க என்ன ஆச்சு?
1: இல்ல இல்ல, ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி கேட்கறது பாருங்க. சொந்த நேரத்துல எல்லாரும் காலிப்பட்டு வந்துருவாங்க, நந்தமாசர் பழைய பாட்டோட வந்து தரேன்னு சொல்லி. அதனால எங்களுக்கு கொஞ்சம்

0: மனைவி மைனா, மகன் சூட்டி, மகன் கார்த்திகேயன், பருத்தித்துறை அருள்மொழி, பாட்டாளிகிரம் பாக்கியராஜா, மற்றது இன்னும் நிறைய நண்பர் இருக்கிறார்கள். அவர் அனைவரையும் இணைத்துக் கொண்டு மற்றது இந்த
1: உண்மையா பக்தி பாட்டை தர. என்ன பாட்டு?
0: பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் வாவெண்ணிலா ஒரு தேன்கள் அப்படி போகும். நல்ல பாட்டு.
1: கண்ணோரம் சிங்காரம் வாவெண்ணிலா என்ன? சரி, ரொம்ப நன்றி.
0: நன்றி, வணக்கம். மின்ன சந்திப்போம். வாழ்க வளமுடன்.
1: நன்றி. சரி, நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-12-7-5-0-0-1 அல்லது 0-12-7-5-1-1-1.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நின்றில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அல்லது 0112-775-1111. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு சின்னையா மகாதேவன் வந்திருக்காங்க. வணக்கம் மகாதேவன்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க மகாதேவன்? மழையா இருக்கா மகாதேவன்? எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்கு. என்ன பாடல்? சரி, உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்கு மகாதேவன். சரி, இன்னொரு நேர்கர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வடிவேல், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கு. அருமையான பாடல்கள். இப்போது வெளித்த பாடல் மிகவும் அருமையானது. குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை அருமையான பாடல், சுவையாக இருக்கின்றது.
0: நன்றி. வடிவேல் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: இந்த பாடலை தொகுப்பாக இந்த நிகழ்ச்சியை தயாரித்து உங்களோடு இப்போது எமது வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் திருகோணமலை பாலைவீட்டு பிஜியோடு பண்டத்தறிவு தேவமலரையும் பருத்தித்துறை அருள்மொழி கலத்திரை கிரியுள்ள ராஜலட்சுமி அவர் பாடலை தாருங்கள். பாக்கி வழங்கி உங்களுக்கு நன்றி.
0: நன்றி.

0: நேரம் 9:24 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம், அகரப்படந்து நைசர் பேசுறேன்.
0: நைசர், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கிறேன் அண்ணா. நீங்க நல்லா மறக்கிறீங்களா?
0: நீங்க இருக்க போக்குல எனக்கு என்ன குறை நைசர்?
1: அருமையான பாடல் தெரிவுகள், சந்தோஷமா இருக்குது.
0: சரி, பாடல் பிடிச்சிருக்கா நைசருக்கு?
1: நிச்சயமா நிச்சயமா, கிடைக்காத பாடல்கள் சிவிய பாடல் இருந்தா நல்லா இன்பம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க நைசர்?
1: நான் கேட்கிற பாடல் சரிங்களா?
0: என்ன பாடல்?

நன்றி.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்

0: நேரம் இரவு 9:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கான, கட்டுவானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருந்தார். கே கே சுள்ள கண்ணனுக்காக ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தார். சித்தி காரியப்பர் வந்திருந்தார். நந்தா நானும் இன்று உங்களுடன் அப்படின்னு சொல்லிக்காம குளம் 2 பன்கட புகாரி வந்திருந்தார். மனைவி உக்காகவும் மகன் சலீமுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்காக வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் தங்கராசா.
1: வணக்கம். வணக்கம். நான் தெல்லிப்பட தங்கராசா.
0: தங்கராசா எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் அப்படி சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் தங்கராசா. என்ன பண்றீங்க?
1: என்ன உங்களுடைய தெரிவு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் தெரிவு பாடல்களுக்கு அருமையா இருக்கிறது. நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க தங்கராசா?
1: வளமகோல வசந்தங்கும் எனக்கு சொந்த உறவுகளுக்காகவும், வசந்தங்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும், எனக்காகவும், உங்களுக்காக எனக்கு ஒரு பாடல் வந்ததாங்களே.
0: என்ன பாடல்?
1: பொற்காலம் திரைப்படத்திலிருந்து பொற்காலம் என்ன
0: ஒன்று 1 1 1 1.

0: நேரம் 20:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: ஹலோ நந்தாண்ணா, வைரவ நேரம் வணக்கங்கள். எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்களும் நல்ல சுகம். நாங்கள் ஊர்காவற்றே தம்படிந்து பஞ்சலிங்கம்.
0: இவ்வளவு இந்த பஞ்சலிங்கம் அப்புறம் என்ன பண்றீங்க?
1: நான் தொழில் முடிஞ்சு இப்ப இரவு வீட்டுல இருக்கிறேன். வசந்த நிலா கேட்டுக்கொண்டு என்ற சிறு கைவேலையை பார்த்து கொண்டு இருக்கிறேன்.
0: வேலையோட வேலையா பாட்டு
1: கேக்குறீங்க? 12 வரைக்கும் நித்திரவுலாமல்
0: இருப்பேன். யாரெல்லாம் இருக்காங்க பஞ்சலிங்கம்?
1: வசந்தம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும், மற்ற எனது குடும்பத்தினருக்காகவும், மற்றும் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பான அறைப்பாளர் நந்தாண்ணா, உங்களுக்காகவும் அன்பே சங்கீத படத்துல இருந்த அந்த சின்ன புறா ஒன்று என்ன பற என்ன கனாவிலில் வண்ணம் கேடாமல் வாழ்கின்றதே.
0: புறா பறந்து ரொம்ப நேரமாச்சு, அந்த பாட்டு கேட்கலையா?
1: ஐயோ கேட்கலையே.
0: சரிங்க, நன்றி.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: நேரம் இரவு 10:04 இரண்டாவது மணித்தியாலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127275001 அல்லது 0127275111. சரி, ஆரம்பத்தில் எங்களோடு பேசுவதற்காக சாந்தா வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சாந்தா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கிற, நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கு.
0: பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ஓ, பிடிச்சிருக்கேன்.
0: சுழிப்புறம் எல்லாம் என்ன சொல்லுது மலையா?
1: இல்லண்ணா, வெயில் அண்ணா.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: வசந்த நேர அனைவருக்காம நான் உங்களுக்கு அங்க போனேன்.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 10:15 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எத்தனை நாளா என்ன சொல்லுது?
1: கொஞ்சம் மழை.
0: அப்புறம் என்ன சாப்பிட்டீங்களா? சரி, பாடல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேக்க?
1: உன்னை
0: விட்டால் சரிம்மா, நன்றி.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேப்பம். நேரம் 8:28. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக அனுராதபுரத்தில் இருந்து பாருக் வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் பாருக், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்களா? பாட்டு கேக்க
1: மனைவி சித்தி அனிஷா, மகன் ரொசான், ரிசான் மகன் சேத்தி, சச்சுலியா, நம்பத்தோட்ட, ஜெமிலா, சுலைமான், மர்சு, கொழும்பு, மஜீத், முன்தாஜ் பேகம், மாத்தலை, இம்தியாஸ் இருக்கும், அரபா நகர் பைடாவுக்கும், கல்கூம ஜின்னாவுக்கும், உங்களுக்கும், வசந்த கேக்கு அனைவருக்கும் நல்ல ஒரு பாட்டு போடுங்களேன்.
0: சரிங்க. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:41 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் யோகராணி.
1: திருகோணமலையிலிருந்து.
0: திருகோணமலையிலிருந்து யோகராணி. திருகோணமலை என்ன சொல்லுது?
1: நல்லம்.
0: அப்புறம் என்ன பண்ற?
1: வெயில் மட்டும்தான், மழை குறைவு.
0: அப்படிதான். என்ன அப்புறம் என்ன பண்றீங்க?
1: பாட்டு கேட்டு வந்துட்டேன்.
0: சாப்பிட்டாச்சா?
1: என்ன
0: பாடல்?
1: ஒரு பாடல் போன சின்ன பூவே மெல்ல பேசு. அந்த படத்துல சங்கீத வாணில ஒரு பாடல்.
0: ஓ, அதே படத்துல இருந்து இன்னொரு பாட்டு. என்ன?
1: நல்ல.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: அனைவருக்காகவும் உங்களுக்காக.
0: சரி, நன்றி.

0: நேரம் 10:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் குமார் தங்கதுரை. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க என்ன?
1: ஆமா, நீங்க போற பாட்டை கேட்டு நாங்க உற்சாகம் இருக்கோம்.
0: பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: அருமையான பாடல்கள்.
0: சரி குமார், என்ன என்ன பண்றீங்க?
1: பாடல் கேட்டு கொண்டுதான் இருக்கோம் நாங்க.
0: சரி, யார நம்ம இருக்காங்க
1: பாடல் கேட்க? அவிசவலி பெண்ணு தோட்டத்துல சாமியபுரத்துல சாந்தியக்கா குடும்பம், கண்ணம்மாக்கா குடும்பம் மற்றும் சந்திரமந்தி அக்கா குடும்பம், வகை தோட்டம் தும்முதல் சென்னை மகாதேவன், எட்டந்தோட்டை ஆட்ட விஸ்வநாதன், ஒத்தலை ஐயாக்கண்ணு மற்றும் எங்களது குடும்பத்துல மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான கிசாந்தனி, துஷ்யந்தனி, ரோகணி, அர்த்தனி, கோபிசான், சுரேஷ்குமார் ஆகியோர் பாடல் கேட்கும்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி நன்றி
0: நன்றி. நீங்கள் மலைக்கலாம் மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-12-7-5-0-0-1 அல்லது 0-12-7-5-1-1-1.

நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அல்லது 0112-775-111 நேரம் இரவு 11 மணி.

0: நேரம் 11:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் மனது மறக்காத பழைய பாடல்களோடு நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: அன்பான வணக்கம் நந்தனா. தோப்பூர் ஹனிஃபா.
0: தோப்பூர் ஹனிஃபா, எப்படி இருக்கிறீங்களா ஹனிஃபா?
1: சூப்பராக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டீர்கள். அருமையான பாடல்கள் நெஞ்சில் நின்றவைதான். அருமையான பாடல்கள்
0: ரொம்ப ரசிச்சு கொண்டிருக்கீங்க. என்ன
1: சூப்பர் பாடல்கள்.
0: அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சது, இப்ப சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டு முடிஞ்சது. எனக்கு ஒரு பாடல் முடிஞ்சால் கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவாடி என்னடிகள்ன்னு
0: நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன?
1: நீங்க சரிங்க நம்புறேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடல் வத்தல ஐயா கண்ணு, கம்பஹா அப்துல் மஜித், செல்வனார் மொஹைதீன், மற்றும் எனக்கு வேண்டியும் உங்களுக்கு வேண்டியும் தோப்பூர் நூடின் சிராஜ், மற்றும் நேரலுக்கு வேண்டியும் கேட்போம்.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.

0: நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கார் பார்க்கலாம். ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கார் குடவத்தை. தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸ்டீவன் டெய்லர்ஸ் கொழும்பு ஹஞ்சிலிருந்து வந்திருக்காங்க. எப்படி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி வந்திருக்க, வணக்கம் அண்ணா. யாழ்ப்பாணம் இனிவில் இருந்து ரவி, சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். எங்களையும் சேர்த்துக்கொண்டு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்மலா பாலா வந்திருக்காள், நாங்கள் ரசித்த பாடல்கள், நந்தாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பிராஜா வந்திருக்கு, அமைதியான இரவு நேரம் வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் தம்பிராஜா சொல்லியிருக்காங்க. இங்கிருந்து ரவி வந்திருக்கு, ஹாய் அண்ணா, இரவு நேரம் வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமதி வந்திருக்காங்க, இனி இரவு நேரம் வணக்கம், அக்கரப்பத்து சகாமா வீதி கிருஷ்ணப்பிள்ளை சுமதி வந்திருக்காங்க. எங்களுக்காக ஒரு பாடலை தாங்க அப்படின்னு மோகன் கணபதி மனோகரன் வந்திருக்க, இனிமையான இரவு நேரம் வணக்கம் சகோதரா, பாடல்கள் நாம் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் வந்திருக்கா, பாசத்தமிழ் வணக்கங்களோடு. புதுல்லை குந்தகரையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்காங்க. சாருக்கு வந்திருக்கார். அதுபோல் ஸ்ரீராம் வந்திருக்கா, நிகழ்ச்சியில் அத்தை மாமி அனைவருக்குமாக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். வணக்கம்
1: நன்றி.

0: நேரம் 11:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: கோகிலன்.
1: கோகிலன் வாகனேந்து.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
1: நல்ல சுகம். நீங்க அண்ணா?
0: நல்ல சுகமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, பழைய பாடெல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்கும். பழைய பாடு தான் கேட்டுக்கொண்டு ஆரம்பத்துல இருந்து ரை பண்ணி கொண்டிருக்கா.
0: ஓ, இப்ப கிடைச்சது சந்தோஷம் தானே? என்ன
1: சந்தோஷம்.
0: சரி கோகிலன்,
1: லைன் தந்ததுக்கு நன்றி அண்ணா.
0: சரி கோகிலன் சொல்லுங்க, யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள போறீங்க?
1: அப்பா நல்ல தம்பி, அம்மா பார்வதி, தம்பியான விஜேந்தன், டக்ஷன் பனு, தங்கச்சியான கோகுலதீவா, விஜேந்தினி, நந்தினி, மனைவி ஜவுதியில வசிக்கும் மனைவிக்காகவும், மகன் திலக்ஷனுக்காகவும், கிரானேந்து வாகனேரிக்கு தேங்காய் வியாபாரம் செய்யும் கூட சித்தப்பாவுக்காகவும், பருத்தித்துறை அருள்மொழி அக்கா, ஆட்டோ விஸ்வநாதன், அனைத்து உள்ளங்கள் உறவுகளுக்காக உங்களுக்காகவும் கேட்போம்ண்ணா.
0: சரி, ரொம்ப நன்றி தம்பி.
1: நல்ல பாட்டு போடுங்க.
0: நன்றி. சரி, நீங்களும் மலைப்பணி ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிலகம் 0112-775-0001 அல்லது 0000-1111.

0: நேரம் 11:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பலீலா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பண்றீங்க?
1: என்னது?
0: பாட்டு கேட்டு. பழைய பாடலாம் பிடிக்குமா உங்களுக்கு? சரி, யாருடைய பாடலாம் பிடிக்கும்? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பலீலா?
1: என்ன
0: பாட்டு? சரி, நன்றி.
2: அம்மா கண்ணு சும்மா.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க மட்டும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 11:44 நிமிடம். இடம் கொஞ்ச நேரம் தான் இருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: அன்பான இரவு வணக்கம்.
0: வணக்கம் மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படியா இருக்கிறீங்க? இப்படித்தான் இருக்க வேணும், அப்படியா இருக்கிறீங்க இல்லனா? சரி, என்ன என்ன பண்றீங்க?
1: வசனம் கேட்டு வந்திருக்கேன்.
0: சரி, சாப்பிட்டாச்சு? என்ன
1: சாப்பிட்ட? நீங்க?
0: இனிமேதான். அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: எனக்கு ஒரு பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: எங்க வீட்டு ராணிக்கு இளமை திரும்புது.
0: ஓ, இப்பயோ? சரி, அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாட எனக்காகவும் அன்புக்கான இருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேன். சித்தேஷ்மா, விஜயஸ்மா, ஜெமிலா, அருமொழி, ரவி, ரஹ்மம், அர்ஜு, குவாரு, குவேது, சின்னையா, மகாதா, ஆட்டி, சுமாசல், வசந்தகுமார், ஏன சரோஜினி, அப்துல் மஜி, குன்பத்தை, வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: சரி, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இறுதி நேர்கார பேசலாம் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இறுதி நேரம் வந்திருக்கீங்க ஃபாரூக். என்ன சரி, யாரெல்லாம் இருக்காங்க ஃபாரூக்? நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து சிரிப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்ததோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான், உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

கோபுரம்.

அசோதிக்கும்.

ஊத்தி புட்டியப்பா. இறைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுங்கும். காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்
1: வசந்தம் எஃப்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: lo sumaría.
1: ஹலோ
0: ஹலோ அஞ்சலியா, நான் தான்
1: பேசுறேன்.
0: அப்படி தாக்கி ஆந்திரா டிக்கெட்.
2: ஒருத்தன்
0: காலங்காத்தால ரம் அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான், ஓட்டுறான். அவன்
3: நாயக் கல்நாயக்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: பகவானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: நிலையில்லாத உலகம், நிம்மதியில்லாத வாழ்வு, நித்தமும் மானிட வர்க்கம் அழிவின் பாதையில் செல்லுகிறது. தீய பழக்கங்கள் பாவங்களை பிறப்பிக்கின்றது. தாறுமாறான காரியங்கள் காலங்களை கெடுக்கின்றது. மன்னிப்பும் மன நிறைவும் பெற்று மகிழ்வுடன் மனம் திரும்பி வாழ மன்னன் இயேசு உம்மை அழைக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகள், ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது ஒரு வாடகை வீடுதான். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி வாழவும், மீட்பராகிய உம்மை விசுவாசித்து மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் பெற்று வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.

வசந்தம் சொந்தங்களில் ஒருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு அழகான ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுது ஆரம்பமாக கொண்டிருக்கிறது. 2026 10 4 ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை நாளில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சிக்கு ஆரம்பிக்கின்றீங்க. 8 வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் உங்களுடைய ஜி ஆருடன் இணைந்திருப்பேன். 102.6 102.8 வசனத்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல் www.vasanam.fm.in பக்கம் ஊடாகவும் இணைந்திருக்கலாம். ஒரு புத்தம்பதி ஒரு புதிய ஒரு அழகான இனிமையான ஒரு காலை பொழுது ஆரம்பமாக கொண்டிருக்கிறது. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயற்பாடுகள், நல்ல நல்ல பல விஷயங்களை எண்ணி ஆரம்பமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, நல்ல பல சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள், பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண பந்தத்தில் இணைகின்ற திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற நல்ல விஷயங்களை எண்ணி பயணிக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் அளித்தருகின்ற ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நீங்களும் வழங்கிப்போல் அழைப்பு ஏற்படுத்தலாம். அழைப்பு ஏற்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0312-2505-0003 கதை போல 0312-2505-1 கழிப்பு ஏற்படுத்தலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 0160-47-102-6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு கூட நீங்கள் மெசேஜ் அனுப்பி வைக்கலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்தாலும் சரி, வசனத்தோடு இணைந்து கொள்ளணும், நல்ல பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கும்போது அழைப்பு ஏற்படுத்துங்க. ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இணைந்து இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கிறது வசனத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி.

வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் மதிகாலை 5:21 கொண்டிருக்கிறது. நேரத்தில் என்னுடன் இணைந்திருக்கிறாங்க யாருன்னு சொல்லி பார்க்கலாம். நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரன் சந்திரா அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் கந்தப்பிள்ளையிலிருந்து ஜோன் சுந்தரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அனைத்து வசந்தம் சொந்தங்களும் வாழ்க வளத்துடன் கருப்பையா சீனிவாசன் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாரு. இதே போன்று கழுதாவிலிருந்து சுந்தரம் சசிகலா வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்குங்க ஜிஆர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் நான் தேகி வீட்டிலிருந்து தர்மகுமார் சித்து அதாவது சனுஷ்கா வசந்தம் ராசலிங்கம் எங்களையும் நிகழ்ச்சியோடு கணித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சொல்லி இந்த கலரசு வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம் சிஸ்டர் நானும் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாங்குடியிலிருந்து அவினாசி வைத்தியம் வந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞானமுருகன் வந்திருக்கிறாரு. பசரே பாலச்சந்திரன் கனிவான காலை வணக்கம் குட் மார்னிங் சொல்லிருக்கிறாரு. வணக்கம் கோயம்புத்தூர் பாலு, இந்த நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாகமே வாழ்த்துக்கள். மனைவி லதா மகன் ராஜா எல்லாரும் மனிதர்பாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி நானும் சந்தோஷிச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று நெல்ஜின் ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியுடன் நானும் இணைந்துள்ளேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் இந்த மனு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா காலை வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம் சரஸ்வதி சாந்தி கிதான் தீபா ஷானன் குடும்பம் கொடுக்கலை வசந்தம் சின்னங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கட்டாயம் அன்பான இனிய காலை வணக்கம் ஜி ஆர் பெரிய நீலாவனந்து கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கிறாரு. ஹாய் குட் மார்னிங் மதுரையிலிருந்து கணபதி வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியை தோற்று உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களை முடித்துக்கொண்டு நல்ல பாடல் தாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் யதீஸ்வரி கவாஷ்கரன் லவிதா அதே போல டிலுக்ஷன் நண்பர்கள் விஷாந்தன் எல்லாரையும் மன்னித்துக்கொள்ள சொல்லியிருக்கிறாரு. எல்லாரையும் மன்னித்துக்கொண்டு எல்லாருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்ளும் தொடர்ந்து முடிந்திருக்கலாம். எங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.